வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் இசை அமுதம். முதல் திரைகானம் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டி ஆர் மகாலிங்கம் குரலில்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, விடுதுக்கு மண் சுமந்து சிறம்படி பட்ட உன்னை, விடுதுக்கு மண் சுமந்து சிறம்படி பட்ட

உனக்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:35:49 வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:40. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இசை அமுதம். இசை அமுதம் தரும் அடுத்த கானம் கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி.எம். சவுந்தரராஜன் குரலில். சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 5:44 23 நொடியில் இசையமுதம். இசையமுதம் தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

நேசித்துக் கொண்டிருக்கிறோம் இசைய முதம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலிருந்து.

வரும் அடுத்த கானம் காந்தாரா திரைப்படத்திலிருந்து.

0: மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சேவை செய்திகள். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 12 வயதிற்குட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்ட இதர தகுதிகள் இருந்தால் இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன்னும் சில நடிகர்களை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ், ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi will hold annual summit-level talks with his Japanese counterpart, Sanae Takaichi, in New Delhi today. The summit will provide an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation, as well as exchange views on regional and global issues of mutual interest. Several MOUs are expected to be exchanged following the talks between Prime Minister Modi and Prime Minister

0: என வாழ்த்துகிறோம். மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என ஒரு புத்தகத்தை மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார். நூறாண்டுகள் வாழும்போது உடல்நலன் மட்டும் இருந்தால் போதாது, உடல் நலனோடு மனநலனும் மிகவும் அவசியம். உடல் நலனுக்கு இயற்கை உணவுகள், யோகா, உடற்பயிற்சி போன்றவை பற்றி நிறையவே கூறப்படுகின்றன. ஆனால் மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடு எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம், ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய காலகட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது, பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம், ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு.
1: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை நேரம் 6:15 நிமிடம் 40 நொடி.

0: ஜூலை 2 இந்நாளின் சிறப்பு.
1: 1924 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது சர்வதேச விளையாட்டுகள் பத்திரிகை மன்றம் உருவாக்கப்பட்டதை குறிப்பிடும் விதமாகவும், விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துவதற்கான விளையாட்டு பத்திரிகையாளர்களினுடைய சேவைகளை குறிப்பதற்காகவும் ஜூலை 2 அன்று உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது.
0: அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் இருப்பதை அங்கீகரிப்பதற்காக உலக அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தினம் கடந்த 2001 முதல் ஜூலை 2 அனுசரிக்கப்படுகிறது.
1: நீராவியில் உள்ள வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி எந்திர ஆற்றலாக மாற்றும் முதலாவது நீராவி பொறிக்கான காப்புரிமம் தாமஸ் சேவேரி என்ற விஞ்ஞானி 1698 ஜூலை 2 பெற்றார்.
0: 1897 ஜூலை 2 பிரிட்டானிய இத்தாலிய பொறியாளர் மார்கோனி வானொலிக்கான காப்புரிமத்தை லண்டனில் பெற்றார். 2002 ஜூலை 2 உலகத்தை பலூனில் தனியே இடைவேளை விடாது பறந்த முதல் மனிதர் என்ற சாதனையை ஸ்டீவ் பொசெட் என்ற சாதனையாளர் பெற்றார்.
1: 2013 ஜூலை 2 உலகளாவிய வானியல் ஒன்றியம் புளூட்டோவில் 4 மற்றும் 5 சந்திரன்களுக்கு ஹெர்பரோஸ் 6 என பெயரிட்டது.
0: இந்திய அமெரிக்க பொறியியலாளரும் இயற்பியலாளருமான CKN பட்டேல் அவர்களின் பிறந்த தினம் 1938 ஜூலை 2.
1: ஜெர்மன் மருத்துவர் சாமுவேல் ஹனிமன் அவர்களினுடைய நினைவு தினம் 1843 ஜூலை 2.
0: கணினி சுட்டி என்ற கம்ப்யூட்டர் மவுஸை கண்டுபிடித்த டக்ளஸ் எங்கல்ஃபர்ட் அவர்களின் நினைவு தினம் 2013 ஜூலை 2. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 6:18. நம் பண்பலையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஓர் செய்தி. அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஓர் செய்தியில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் வி நாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தலில் காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். முடுக்கன்குளம் ஸ்ரீ அம்பலவான சுவாமி திருக்கோவில் வழங்குவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள் தொடர்ச்சி கேட்கலாம். 8:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களோடு. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை காலை 9:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 9:02 ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை காலை 10:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கணங்களில் இன்று என் விருப்பமாக 10:30 ஒரு பட பாடல்கள். நண்பகல் 11:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. வெப்பம் அது வெப்பமானால் என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். பிற்பகல் 12:00 விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு வார விழாவிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக விளம்பர காத்திருக்கிறது. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 ஸ்நேகிதி தொடர்ந்து கேட்கலாம். 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்லவரும் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 வசந்தன் கோ வழங்கும் அட்டக்கலம் கேட்கலாம். 4:30 பண்பலை வழங்கும் அட்டக்கலம். 5:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இல்லை அஞ்சலாக. 6:10 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:00

0: சார்பதுக்கு அன்னி பூக்கள் 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட், 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் அஞ்சலாக, 7:32 பாட்டு இது ஹிட் தொடர்ச்சி கேட்கலாம், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம் மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கணன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண்மை தகவல்கள் தொடர்ந்து, அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் அதற்கு முன்னதாக ஆங்கிலத்தில் செய்துகள் இளைஞலாக, 9:15 காற்றில் வரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 அரையிறுதிப் போட்டி இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லி அஞ்சலாக ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நியூஸ் ஆனர் செயலியில் நிகழ்ச்சிகள் அதனை கேட்கலாம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், 11:59 சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் 12:00 முதல் காலை 4:44 வரை சென்னை அஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம்.
1: விவேகானந்தரின் வரிகளோடு புலருகிறது புதிய காலை.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி பிரமாதம்.
3: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ். நேரம் 6:30.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: மரங்களின் முக்கியத்துவம். மரம் மனிதனின் முதல் நண்பன், கடைசி வரை துணை நிற்கும் உயிரினம் என்று கூறினால் அது மிகையாகாது. மனிதன் பிறப்பதற்கு முன்பே இந்த பூமியில் மரங்கள் இருந்தன. மனிதன் வாழ்வதற்கு தேவையான காற்று, உணவு, மருந்து, நிழல், மழை என எண்ணற்ற நன்மைகளை மரங்கள் வழங்கி வருகின்றன. ஆனால் வருத்தமளிக்கும் விஷயம் என்னவென்றால், மனிதன் தனது வளர்ச்சிக்காக மரங்களை அழித்து வருகின்றான். இன்று நாம் அனுபவிக்கும் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணம் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதுதான். மரம் வளர்த்தவன் மண்ணை வளர்த்தான், மண்ணை வளர்த்தவன் மனிதனை வளர்த்தான் என்ற பழமொழி மரங்களின் அருமையை எடுத்து காட்டுகிறது. மரங்கள் நமக்கு உயிர் காற்றான ஆக்சிஜனை வழங்குகின்றன. நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துகின்றன. ஒரு வளர்ந்த மரம் ஆண்டுதோறும் பல கிலோ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நாம் வெயிலில் நடந்து செல்லும் போது ஒரு மரத்தின் நிழல் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது! ஆனால் அந்த மரம் வளர பல ஆண்டுகள் எடுத்திருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். திருக்குறளில் வள்ளுவர் கூறுகிறார், விசும்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது என்று கூறுகிறார். மழை இல்லாமல் பசும்புல் கூட வளராது என்பதே இதன் பொருள். மழை வருவதற்கும் மரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மரங்கள் மழையை ஈர்க்கின்றன, நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன. ஒரு காலத்தில் நம் கிராமங்களில் சாலையோரங்களில் பெரிய ஆலமரங்கள், வேப்ப மரங்கள், புளிய மரங்கள் இருந்தன. இன்று அவற்றின் இடத்தில் கான்கிரீட் கட்டிடங்கள் உருவாகி உள்ளன. இதன் விளைவாக கோடை வெப்பம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்திற்கும் உதவுகின்றன. பழங்கள், மருந்து பொருட்கள், மர சாமான்கள், காகித உற்பத்தி போன்ற பல துறைகளுக்கு மரங்கள் அடிப்படையாக உள்ளன. வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டால் அதன் இலை, பட்டை, பூ, விதை என அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை. அதனால்தான் நம் முன்னோர்கள் மரங்களை வெறும் தாவரங்களாக பார்க்காமல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதினர். ஒரு கவிதை வரி, மரங்கள் பேசுவதில்லை ஆனால் மனிதனை வாழ வைக்கின்றன, மனிதன் பேசுகிறான் ஆனால் மரங்களை அழிக்கிறான். இந்த வரிகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இன்று உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம் குறித்து கவலை அதிகரித்து வருகிறது. பனிப்பாறைகள் உருகுகின்றன, வெள்ளப்பெருக்குகளும் வறட்சிகளும் அதிகரிக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகளில் ஒன்று மரம் வளர்ப்பதாகும். ஒரு மரத்தை வெட்டுவது சில நிமிடங்களில் வேலை, ஆனால் அதே அளவுக்கு வளர ஒரு மரத்திற்கு பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. எனவே நாம் மரங்களை வெட்டுவதை தவிர்த்து புதிய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் ஆண்டுக்கு குறைந்தது ஒரு மரமாவது நட்டு பராமரிக்க வேண்டும். மரம் நடுவது மட்டும் போதாது, அது உயிரோடு வளர்ந்து பெரிய மரமாக மாறும் வரை பாதுகாக்க வேண்டும். அதுவே உண்மையான சுற்றுச்சூழல் சேவை. இன்று பல பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சமூக அமைப்புகள் மர நடுகை இயக்கங்களை நடத்தி வருகின்றன. இது மிகவும் பாராட்டத்தக்க முயற்சியாகும். ஆனால் அந்த மரங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படுவதும் அவசியமாகும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் நம் குழந்தைகளுக்கு வீடு, நிலம், பணம் ஆகியவற்றை விட்டு செல்ல நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் சுவாசிக்க தூய காற்று இல்லாத உலகை விட்டு சென்றால் அந்த சொத்துக்களால் என்ன பயன்? எனவே மரங்கள் வளர்ப்பது என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, மனிதகுலத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். மகாத்மா காந்தியின் சிந்தனையை நினைவு கூறலாம், பூமி அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும், ஆனால் ஒருவரின் பேராசையையும் பூர்த்தி செய்யாது. மரங்களை அழிப்பது பேராசையின் விளைவு, மரங்களை வளர்ப்பது பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. நிறைவாக, ஒரு மரம் நடுவது ஒரு விதையை நட்டல் அல்ல, ஒரு எதிர்காலத்தை நட்டலாகும் என்ற உண்மையை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் மரங்களை நேசித்து வளர்ப்போம். மரம் வளர்ப்போம், பசுமையை பெருக்குவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 6:25. பராபவ வருடம் ஆணி மாதம் 18 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள

0: பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1-7-2026 முதல் 31-7-2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD, செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இந்த ஒரு 10,000 அப்படின்றது வந்து இன்னைக்கு போய் ஒரு கந்து வட்டிக்கோ இல்ல ஒருத்தவங்கிட்ட வாங்குறப்ப அந்த 10,000 அடையவே அடையாது. இப்ப எங்க குழுவுலயே நிறைய பேரு வெளியில கடன் வாங்கினாங்க. இப்ப எங்க குழுவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே வந்து ஒரு ஓகே 10,000 இன்னைக்கு 10,000 இப்ப நாங்க 40,000 30,000 50,000 வரைக்கும் போட்டு கொடுக்கறோம். இப்ப ஒரு 4 வருஷம் பயணத்துல எங்களோட குழுல பணத்தை சேமிச்சு இது ஒரு பக்கம் இருக்குது. அது போக நம்ம ஒரு குழுவ வந்து ஒரு இந்த மாதிரி பணத்தை வந்து ப்ராப்பரா நம்ம செயல்பட்டு நம்ம பண்றப்ப வந்து இப்ப பேங்க்ல இருந்து நம்மளுக்கு லோன் தராங்க. இது வந்து நம்மளோட பணத்தை நாங்களே எடுத்துக்கிறோம். இப்ப பேங்க் மூலமா பணம் கொடுக்கறாங்க. அந்த லோனையும் வந்து நம்ம அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம்.
2: இப்போ நீங்க 6 மாசமா பணம் கட்டினதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய கணக்கு வழக்கு சரியா இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இந்த குழுல வந்து சரிவர பணம் கட்டுறீங்கிறத பார்த்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த லோன் கிடைக்கும் இல்லையா?
1: கண்டிப்பான முறையில குழுவுல வந்து எப்படி பயணிக்கிறோன்றது வந்து பேங்க்கு முக்கியமான ஒரு செயல். இப்போ வந்து ஒரு குடும்பத்திலேயே வந்து 5 பேர் 6 பேர் இருக்கிறப்ப நம்மளுக்கு சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த 13 பேரை நம்ம சரியான முறையில வழி நடத்தி போறோமா, அப்ப அந்த அமௌண்ட் சரியா வருதா, அப்ப பேங்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஓகே இந்த குழுவுக்கு வந்து நம்ம இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலான்ற வந்து என்ன வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு லோனுக்கு வந்து போறப்ப நம்மளுக்கு முதல்ல 5,000, 10,000 இல்ல 15,000 ஒரு நபருக்கு மொத்தமா தான் தருவாங்க. இந்த லோனு வந்து பேங்க்ல இருந்து கொடுக்கறப்ப நம்மளுக்கு எப்படி தருவாங்கன்னா தனிநபர் லோனா வந்துட்டு தர மாட்டாங்க, குழுவான அமௌண்ட் தான். இப்ப நம்ம 5 லட்சம் வாங்கினாலும் குழுவுக்கான அமௌண்ட் தான். இப்ப ரேவதி எனக்கு மட்டும் நாகஜோதி அப்படி கிடையாது, குழுவுல அவங்க என்ன தொழில் பண்றாங்க அதுக்காக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப 13 பேர் தொழில் பண்ணாங்கன்னா 13 பேரும் அதை சரிசமமா எடுத்து அந்த தொழிலுக்காக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். தனித்தனியா இல்ல மொத்தமா பண்றாங்கன்னா அதை மொத்தமான ஒரு கிளஸ்டருக்கு கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி திருப்ப அதுல இருந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் எடுத்து மாதம் மாதம் அந்த கணக்கை வந்து சரியான முறையில போறப்ப இன்னும் கூடுதலா இப்ப 3 வருஷம் லோன் போட்டிருக்கோம் அடைச்சிடறோம், அடுத்து கூடுதலா ஒரு லோன் வாங்குறோம் அதை அடைக்கிறோம். இந்த மாதிரி அடைக்கிறப்ப நம்மளோட தொழிலுக்கான தேவைகள் வந்து இதுல இருந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அது போக தனிநபராகவும் நம்ம வேற கடன்களையும் வந்து குழுக்கள் மூலமா வந்து நம்ம பயனடைஞ்சிக்கலாம். இப்ப இந்த குழுக்கள்ல வந்து ஆங்காங்கே நம்மளுக்கு வந்து எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். அப்ப அந்த எக்ஸிபிஷன்ல வந்து ஸ்டால்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம குழுல இருந்து ஒரு பொருளை தயாரிச்சா மட்டும் பத்தாது, அந்த தயாரிச்ச பொருளை விற்பனை வாய்ப்புக்கான வாய்ப்பையும் வந்து நம்மளுக்கு தராங்க. நம்மளோட மாவட்டத்திலிருந்து நம்ம வந்து டெல்லி வரைக்கும் ஆன ஸ்டால் போடுறதுக்கான வாய்ப்பையும் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க.
2: குழு மூலமா வந்ததனாலதான் இந்த வாய்ப்பு எளிதா உங்களுக்கு
1: கண்டிப்பான முறையில.
2: ஏன்னா பொதுவா எல்லாரும் குழுல வரும்போது குழுல சேர்ந்தோம் உடனே எங்களுக்கு வந்து அந்த குழு மூலமா கடன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுல முக்கியமா நம்ம குறிப்பிட வேண்டியது 6 மாசம் நம்மளுடைய கணக்கு வரவு செலவு சரியாக வங்கியில கணக்கிடப்பட்டா மட்டும்தான், அதாவது மினிமம் 6 மாசம் ஆகும்
1: கண்டிப்பான முறை.
2: ஏன்னா குழுல சேர்றதுக்கு எல்லாரும் நல்ல பிரியப்படுறாங்க. குழுல வந்து அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல இல்ல நீங்க இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு குழு நீங்க கூட்டம் இது பண்ணும் போது வராங்க. ஆனால் இதனுடைய மெயின் டிராபேக் என்னன்னா வங்கி கடன் வாங்கினதுக்கு அப்புறம் சரிவர வராங்களா இல்ல அவங்க வெளியே போக முடியாது நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்.

0: வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றப்ப எப்படி நீங்க அதை சமாளிச்சு?
1: இப்போ வங்கி கடன் வர்றப்ப இப்போ எங்க குழு அப்படின்றப்ப வந்து நாங்க ஒரு லோன் வாங்கினோம், ப்ராப்பரா அடைச்சிட்டோம், இன்னொரு லோன் வாங்குறோம். இப்போ இந்த லோன்ல வரல அப்படின்னாலும் நம்ம 11 பேரையும் தான் அங்க வந்து இது பண்ண போறோம். இப்போ ஒரு குழு அப்படின்னா 13 பேர் அடங்கியதுதான். கண்டிப்பான முறையில அவங்க சரியான தொகையை வந்து குடுக்கறவங்களா தான் இருப்பாங்க, தொழில் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்தவித இதுவும் கிடையாது, இடர்கள் வந்து கிடையாது. அவங்கள வந்து அதளவுக்கு நம்ம தேத்தியும் வைக்கணும். இப்போ அவங்க அதுக்கான பணத்தை ஈட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ அவங்க அந்த லோன் வாங்கினதை கட்டாம போனா கூட அந்த தொழில் வாய்ப்பு மூலமா அவங்க அதை கட்டுவாங்களோ இல்ல அதுக்காக அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதையும் நம்ம அலசி ஆராய்ந்து அவங்கள கட்ட வைக்கணும். பொதுவாக எங்க குழுல வந்து சரியான முறையில கொடுக்கறாங்க, அவங்கவுங்க தொழில் பண்றாங்க, ஆடு வளர்க்குறாங்க, தையல் மிஷின் வச்சு அது தைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பூ கட்டி கொடுக்கறாங்க, இந்த மாதிரி பண்றப்ப கோழி வளர்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்தை அவங்க சேகரிச்சு அந்த மாதம் வர்றப்ப அவங்க வந்து அதை வந்து சரியான முறையில வந்து சந்தாவையும் கொடுத்துடுறாங்க, லோனுக்கானதையும் கொடுத்துடுறாங்க. அதுலயே வந்து அவங்க அந்த சந்தால எடுக்கிறப்ப அவங்களுக்கு 10 முடியிறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப லோன் எடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு 3 ஆகும், அதையும் கட்டுறாங்க. சந்தால எடுக்கிறப்ப 10 அப்படின்றப்ப அந்த 10 முடிச்சுட்டு அவங்க வேற எதுக்காக அவங்க
0: புதிதா
1: வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது ஒரு பயன் உள்ளதா இருக்குது. ஊருக்குள்ளேயே கிடைக்குது, எந்தவித வட்டியும் கிடையாது, 1 வட்டின்றப்ப அவங்களுக்கு ஒரு குறைந்த வட்டியாகவும் இருக்குது. ஈஸியான முறையில 10 நம்ம 40 வாங்குற மாதிரி அவங்க கட்டிடுவாங்க. அந்த மாதிரி பண்றப்ப வந்து அவங்களுக்கு ஒரு எளிதானதா இருக்குது, எந்த சிரமமும் இல்லாம இருக்குது. முதல் அதை சிரமமா 500 எடுத்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்குறப்ப இன்னும் நம்ம அவங்களுக்கு சரியான முறையில தீர்மானம் எழுதி அவங்களோட கணக்கு விளக்குகளை ஒப்படைத்து அதுக்கான தீர்மானத்தை வச்சிட்டு தான் அவங்களும் அந்த குழுவுல இருந்து அந்த லோன் போற வரைக்கும் அவங்க அந்த லோனை ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக வந்து நம்ம தீர்மானங்கள் அதுக்கும் நிறைவேற்றணும். இன்னைக்கு நான் இருக்கேன் இந்த குழு விட்டு போற அப்படின்னா என்னோடது என்னவோ அதை ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க லோனை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட அமௌண்ட் கட்டியிருக்க அமௌண்ட்டை 500 கொடுத்தோம், இப்போ 550 வரும். அந்த 550 அவங்களுக்கு இன்னைக்கு நிலைக்கானது என்ன இருக்குது, 13 பேரோட சேமிப்பு என்ன இருக்கு, அப்போ அவங்களோட தொகை என்ன, அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பரா நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட தொகையை கொடுத்தோம், அவங்களுக்கும் எந்தவித கஷ்டம் இல்லாம நம்ம வந்து அதை சரி வகையில பண்றப்ப அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்து இருக்கு. இதே மாதிரி குழுக்களை கொண்டு போனாலே எந்தவித இடர்பாடுகளும் வந்து வராது, லோனும் வந்து ப்ராப்பரா பண்ணணும். குழுவுல இருக்கிறாங்கன்றதோட அவங்கள ஒரு 13 பேர் இருக்காங்கன்னா 10 12 பேராச்சும் அந்த ஒரு தொழில வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் நம்ம கிராமத்திலையும் வந்து நம்ம ஓரளவுக்கு அவங்கள முன்னேற்றி வந்து கொண்டுட்டு போறதுக்கான
0: கிராம வளர்ச்சியும் இருக்கும், நாட்டின் வளர்ச்சியும் இருக்கும், பெண்ணின் வளர்ச்சியும் எல்லாமே அதுக்குள்ள அடங்குது இல்லையா?
1: கண்டிப்பா
0: பெண்கள்ங்கிற அந்த உங்களுடைய குழு பெயருக்கு ஏத்த மாதிரி நல்ல முறையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தந்த தகவல்களில் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி

0: மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக்கா அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தாா்.

0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: மீனாட்சி, பிரமாதம்.
6: என்ன சொல்றேன்,
5: காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
5: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹர்ட்ஸ். நீங்கள் கேட்கவிருப்பது பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்மளோட

0: வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹர்ட்ஸ். நீங்கள் கேட்கவிருப்பது பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்மளோட ஒரு குழந்தை இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேர் என்ன?
1: My name is Harshavardhini. My mother name is Nithya. Father name is Muthupandi Raja.
0: அருமை ஹர்ஷா, உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா? எங்க சொல்லி காட்டுங்க கேட்கலாம்.
1: திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முறைத்தே உலக கற்றதலால் ஆக பயனற்குள் வாழறிவன் நன்றாய் துளாரெறி மலர்மிசை ஏறினால் மானதி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வன்.
0: ரைம் சொல்றீங்களா?
1: மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் திக் திக்கு மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போல மாம்பழம் உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி வாங்க, பங்கு போட்டு தின்னலாம்.
0: அருமை ஹர்ஷா, ரொம்பவே அருமையா பேசுங்க. இதுவரை நீங்கள் கேட்டது பூந்தளிர். நன்றி, வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ரமேஸ்வரம் FM 100.9 MHz இல் நிறைவுக்கு வருகிறது புதிய காலை.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் 7:07 நமது மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

0: இன்று பிற்பகல் மணி 3:40 ஆகாஷவாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அதான் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லம் பல்லம்.
1: இங்கே உட்கார, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்டர், கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
2: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து
3: ஓட்டுங்கன்னு. ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வி அறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார்.

மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு J.P. நட்டா கேட்டுக்கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களைத் தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின்போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா

0: ஆண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டனோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று முடுக்கன் கூளம் ஸ்ரீ அம்பலபான சுவாமி திருக்கோயிலுக்கு செல்வோமே. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் முடுக்கன் குளத்தில் இந்த கோவில் உள்ளது. தேவதச்சனாகிய மயனின் மகள் மண்டோதரி

0: அவளது ஜாதகத்திலே களத்திர தோஷம் இருந்தது. இத்தோஷம் நீங்கிட சிவனடியாரை மனம் செய்து கொள்ள வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்ன சுக்கராச்சாரியாரை கேட்டாள் மண்டோதரி. உடனே சுக்கரர் தென்பாண்டி நாட்டில் வில்வவனத்தில் உள்ள சிவாகம புஷ்கரணியில் நீராடி குளக்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தினமும் வழிபட்டு வந்தால் தோஷம் நீங்கி சிவனடியாரை மனம் புரியலாம் என்று கூறினார். அவ்வண்ணமே மண்டோதரி பாண்டிய நாட்டில் சாழ நாடு எனப்பெற்ற இந்த தலத்திலே தாமரை மலர் பூத்து மனம் பொறுப்பும் குளத்தைக் கண்டு அதிலே நீராடி குளக்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் வழிபட சிவபெருமான் காட்சி தந்து தோஷம் போக்கி இலங்கை மன்னன் ராவணனை உத்தரகோசமங்கையில் மனம் புரிந்திட வரமளித்தார். இங்கு கோவில் எழுந்தது. முடுக்கன் என்றால் தாமரை. தாமரை மலர் நிரம்பிய குளம் என்பதால் முடுக்கன் குளம் என ஊர் பெயரும் பெற்றது. கிபி 1220 முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கற்றளியாக இந்த கோவிலை கட்டினான். பிரதான சாலகோபுர வாயிலுக்கு நேராக அம்பாள் சன்னதி உள்ளது. அதன் வடபுறம் சுவாமி சன்னதி உள்ளது. இரு சன்னதிகளையும் சங்கிலி மண்டபம் இணைக்கும் தன்மையாக உள்ளது. சுவாமி சன்னதிக்கு கீழ்ப்புறம் வாயிலுக்கு பதிலாக கல் சாளரம் உள்ளது. ஆண்டுதோறும் மகாசிவராத்திரி அன்று சூரியோதய கதிர்கள் கருவறை மூலவர் மீது படர்வது இங்கு தனிச்சிறப்பு. முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கு சுற்றி பலிபீடம், நந்தி மண்டபம் உள்ளன. மகாமண்டப வடபுறம் நடராஜ சபை உள்ளது. அர்த்த மண்டப வாயிலில் அனுஜ்ஞை விநாயகர், பாலசுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் மூலவராக லிங்க திருமேனியராய் ஸ்ரீ அம்பலவான சுவாமி அருள் பாலிக்கிறார். இவர் திருவடியில் தங்கள் ஜாதகத்தை வைத்து பூஜித்து வழிபட்டால் கிரகதோஷங்கள் அகன்றிடும். தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி உள்ளார். அம்பாள் சன்னதி கருவறையில் சிவகாம சுந்தரி அம்பாள் வலக்கையில் நீலோத்மலர் மலர் ஏந்தியும் இடக்கையே தொங்க விட்டபடியும் கருணை நோக்கோடு திருக்காட்சி தருகிறார். இவ்வட்டார மக்களுக்கு இவள்தான் குலதெய்வம். உள் சுற்றில் கன்னிமூல கணபதி, தேவியரோடு சுப்பிரமணியர், காலபைரவர் சன்னதிகள் உள்ளன. சுப்பிரமணியர் வேலுக்கு பதிலாக ஏடுகளை இங்கு தாங்கியிருக்கிறார். இது இங்கு தனிச்சிறப்பு. எனவே இவரை வழிபட்டால் கல்வி வளம் பெறலாம். வடக்கு சுற்றில் உள்ள தீர்த்த கிணறு எக்காலத்திலும் வற்றுவதில்லை. பரிகாரம் செய்ய வருவோர் இங்கு நீராடி வழிபட வேண்டும். கோவில் பிரதான வாயில் கல்யாண விநாயகர் சன்னதி உள்ளது. தினமும் ஆலயத்திலே 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடிவள்ளி, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, கார்த்திகை சோமவாரங்கள், மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மகாசிவராத்திரி, மாசி மகம், பங்குனி உத்திரம், பிரதோஷம், அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி முதலியவை இங்கு விழா நாட்கள். ஆலய திருப்பணிகள் தற்போது நடந்து வருகிறது. நம் தோஷங்கள் போக்கி மங்கள வாழ்வு அருளும் முடுக்கன் குளம் ஸ்ரீ அம்பலவான சுவாமியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

இருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகை போகல் நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நாளேடுகளில் இன்று நாளை ஜூலை 3 மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள்: அலங்காநல்லூர் தேசிய சர்க்கரை ஆலை, பீமேட்டுப்பட்டி, பன்னக்குடி, அழகாபுரி, புதுப்பட்டி, செல்லக்கவுண்டனப்பட்டி, சிறுவாலை, அம்பலத்தாடி, பிள்ளையார்நத்தம், குறவன்குளம், மீனாட்சிபுரம், இடையபட்டி, ஐயூர், கோவில்பட்டி, வைகாசிப்பட்டி, கீழச்சினனப்பட்டி. இந்த பகுதிகளில் காலை 10 முதல் மாலை 5 முதல் மின்தடை ஏற்பட நடைபெறுகிறது. பூக்கள்

மாற்றுத்திறனாளிகளுக்கு நாளை சிறப்பு முகாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு அளவீட்டு முகாம் தேனியில் நாளை காலை நடைபெற உள்ளது. ஆட்சியர் அலுவலக புதிய கூட்டரங்கில் நடைபெறும் இம்முகாமுக்கு வருவோர் தனித்துவமான அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை கொண்டு வர வேண்டும் என ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியோடு.

கண்ணாடி மாளிகை தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் எஸ் கார்த்திக தீபன். இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள்.

நேர் ரசிச்சுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 7:55.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நமது மதுரை எஃப்எம் 93.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களை விளம்பர கத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைஷியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம்பெறும் எப்புத்தமுதிய விருப்ப பாடல்களாக ரசிக்கப்படும். விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 25:30 மற்றும் 25:30 போடுவாங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது கோகுலரசி. இப்ப இணைப்பில் காத்திடக்கூடிய நேரம் சந்திக்கலாம், வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில? பின்னாடி வானொலியோட ஒளியளவு அப்படி நிறைய வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மகிழ்ச்சியோட பாடல் கேட்டலாம். இது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிட்டு அனைவருக்காகவும் பாடல்.

0: மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்த முதிய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிறைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில 25 30 170 மற்றும் 25 30 171 04 5 2 முன்னிணைப்போடு எல்லாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப இணைப்பில் காத்திடக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து?
1: கோகுல் பிரசாத்.
0: கோகுல் பிரசாத் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடம் காலி வேணும்.
0: சரி, என்ன
1: பாடல்? ஒரு பாட்டு போகுங்க,
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனபெருமைய புத்தமதி விருப்ப பாடல்களோடு நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். அடுத்த இணைப்பில் காத்திருக்கிற நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட கொடுக்கலாம்?
1: ஏதாவது ஒரு புதிய பாடல் கொடுங்க மேடம்.
0: நன்றி. இணைப்பில் வந்ததற்கு பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சி அனைவருக்காகவும்.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வலி இல்ல மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய்ச்சு.

0: வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்பதி விருப்ப பாடல்களோட வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சிவகாசியிலிருந்து தேவராஜன் பேசு மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: ஜப்பான் படத்துல இருந்து என்னமோ கண்ணாலே அப்படின்னு வரும்.
1: சரி, பாடல்கள் கேட்டலாம் 8:18 நிமிடத்தில்.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேரை சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்பதி விருப்ப பாடல்களோட வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இருக்கிறது?
1: பழனிசாமி சிவகாசியிலிருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: சிவாஜி படத்துல இருந்து அதிரடிக்கு ஆரம்பிச்சாங்க, ஒரு அதிரடியான பாட்டு போட்டு
0: பாடல்கள் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பாட்டிருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்று மறுபகல் 11:02 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு வெப்பமது வெப்பமானால். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்காங்க உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் எஸ் கார்த்திக தீபன். நிகழ்ச்சி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களோட வளம் வந்துட்டு இருக்கு. 8:30 பாடல்கள் கேட்டலாம் ஆகாஷ்வாணியோடு இணைந்திருங்கள்.

0: 8:35 கேட்டு வச்சுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா இன்னைக்கு? பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. நேர்கள் தொடர்பு கொள்ளலாம் 25:30-170 மற்றும் 25:30-171 04-5-2 முன்னிணைப்போடு வாங்க. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை அன்போடு அளிக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனிப்பில் காத்திருக்கூடிய நேர் வருக வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து? என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்னடி கோபம்,
0: சரி கேட்கலாம். இது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஹலோ லிசனர்ஸ், இந்த மான்சூன் சீசன்ல நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமா பாத்துக்க சில டிப்ஸோட நம்ம கூட மதுரையை சேர்ந்த டாக்டர் என்ஜே மணிவண்ணன் பீடியாட்ரிஷியன் கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஸ்கூல் ரீஓபனிங் டேஸ்லயும் மான்சூன் சீசன்லயும் ஏன் நம்ம கிட்ஸ் அதிகமா சிக் ஆகுறாங்க?
1: மான்சூன் சீசன் வந்த உடனே குழந்தைகள் வந்து அடிக்கடி சளி, இருமல், ஃபீவர், இந்த மாதிரி ஃப்ளூ செட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஓவர் கிரௌடிங். ஸ்கூல் வந்தவுடனே ஒரு குழந்தைக்கு சிக்கா இருந்தவுடனே அடுத்த குழந்தைக்கு அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அதுபோக இப்ப உள்ள குழந்தைகள் பூராமே நியூட்ரிஷனலி தே ஆர் வெரி பேக்வர்ட், ரொம்ப புவர்
0: வெளியிடுவோர் பிக் ஃபார்மா.
2: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனவரையோ புத்தமதி விருப்ப பாடல்களா இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நிகழ்ச்சியில
2: பத்மினியும் பண்ணையாரும் அப்படிங்கிற படத்துல இருந்து உனக்காக பிறந்தேனே எனதாக அந்த படம்.
1: பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்கீங்க. பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்.

0: இருபது நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நண்பர், அவருக்கு சோதிடத்தில் நம்பிக்கை அதிகம். அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பார், இப்போ எனக்கு நேரம் சரியா இல்லை, சனி மாறினா எல்லாம் சரியாக போடும்பார். சனியை கண்டு பயப்படாதீங்க சார் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்னார். சனியால் ஏற்படுற இடைஞ்சலை விட சனி பற்றிய பயத்தினால் ஏற்படுற இடைஞ்சல் தான் அதிகம்னார். அவர் ஒரு மாதிரியாக இவரை பார்க்க ஆரம்பித்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அது என்ன கதைன்னா, கைலாயத்தில் இருக்கிற பரமசிவனை பார்க்குறதுக்காக பக்த கோடிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்கே வசதியாக தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் கூட இல்லை. காற்று மழை வெயிலில் கஷ்டப்பட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. உடனே பார்வதி இதை கவனித்தாங்களாம். சரி,

0: அவரை தேடி வர்றவங்களுக்கு நிழலாக பாதுகாப்பாக ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு அதை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சோதிடர் வந்திருக்கார். அவர் மண்டபத்தை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து மண்டபம் கட்டின நேரம் சரியில்லை, சீக்கிரமே சனி வந்து உட்கார போகிறார், உடனே இந்த மண்டபம் இடிஞ்சு விழப்போகுது அப்படின்னாராம். இதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது. நேராக பரமசிவங்கிட்ட போனார். போனாங்க இந்த அம்மா. என்னங்க இதை கேட்டிங்களா அப்படின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னார் அவர். நான் கட்டியிருக்கிற மண்டபத்தில் சனி வந்து உட்கார போகிறாராம், மண்டபம் இடிஞ்சு விழப்போகுதான் ஜோசியர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்களாம். நான் கட்டின மண்டபத்தை சனி வந்து இடிக்கிறதுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது, என்னை விட சனி பெரிய ஆளா, அதுக்கப்புறம் நம்மளால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னாங்களாம். எதுக்காக பயப்படணும் அப்படின்னார். நீ சொல்கிறது நியாயம்தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாராம். நீங்கள் இப்போவே புறப்பட்டு நேராக சனிக்கிட்ட போங்க, நீ இங்கே வரக்கூடாது, மண்டபம் இடியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். பரமசிவன் யோசனை பண்ண ஆரம்பித்தார். இதை பார் தேவி, சனிக்கு சகல சக்திகளையும் நாமளே கொடுத்துட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமில்லை. அதே நேரத்தில் மண்டபம் இடிஞ்சால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படுங்கிறது நியாயம்தான். ஒன்று பண்ணுவோம், நான் நேராக சனிக்கிட்ட போகிறேன், நீ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன், சரின்னு ஒத்துக்கிட்டால் பரவாயில்ல, முடியலன்னு சொல்லிட்டா நான் அங்கே இருந்தபடியே என் உடுக்கையை ஆட்டி சத்தம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சனி இங்கே வர்றதுக்குள்ளே மண்டபத்தை நீயே இடித்து தள்ளிவிடு. யாராவது கேட்டால் ஏற்கனவே கட்டியிருக்கிற அமைப்பு பிடிக்கலை, புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடு. சனி வந்து இடித்தா தானே கௌரவ குறைச்சல், அதுக்கு முன்னாடி நீயே இடிச்சிடு, உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னாராம். சரி அப்படியே செய்வோம்னாங்களாம் இவங்க. பரமசிவன் புறப்பட்டு போனார். சனீஸ்வரனை பார்த்தார், விவரத்தை சொன்னார். சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே, இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேன்னா மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, அதனால் இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் சனீஸ்வரன். என்ன செய்யணும் சொல்லுன்னார் ஈஸ்வரன். ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாராம். அவ்வளவு தானே, இதை ஆடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்கை இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்தது. அவ்வளவுதான், சரி சனி சம்மதிக்கலை போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் வந்து இடிக்கிறதுக்குள்ள நாமளே இடிச்சிருவோம்னு சொல்லி மண்டபத்தை இடித்து தள்ளிவிட்டு உட்காந்துருக்குறாங்க. பரமேஸ்வரன் வந்து பார்க்குறாரு, மண்டபம் இடிஞ்சு கிடக்கு. அப்புறம்தான் விவரம் புரிஞ்சுதான். இப்படி ஒரு கதை உண்டு, அதாவது யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறத இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசாமி ஒருத்தன் வீடு கட்டினான், அப்புறம் ஜோசியம் பார்த்தான். ஜோசியர் சொன்னார், நீ வீடு கட்டின நேரம் சரியில்லை, கிரகப்படி பார்த்தா இந்த மாதம் 10ஆம் தேதி சனி வந்து உட்கார போகிறார் அந்த வீட்டில் அப்படின்னார். 10ஆம் தேதி தானே நான் அங்கே குடி போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவன், அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
3: அண்ணே, என் கடையில எல்லாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இனி கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பல பல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட வைபான பாடல்களை தர நம்ம டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன் நான் ஹரிணி. நிகழ்ச்சியை ஒரு பாடல் கேட்டு தொடங்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் ட்ரைப் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்னை தான் கேட்டு இணைந்திருக்கோம். ஜூலை 2 இன்றைய நாளோட சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இன்றைய நாள வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே, அதாவது உலக விளையாட்டு செய்தியாளர்கள் தினமா கொண்டாடுறாங்க. எதற்காக இந்த நாளை இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாட்டு செய்தியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஒளிபரப்பாளர்களோட கடினமான உழைப்பையும் அவங்களோட அர்ப்பணிப்பையும் கௌரவிக்கிற வகையில் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. கேட்டு தகவலோட இணைந்திருப்போம் ஒரு பாடலோடு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. தினந்தோறும் நிகழ்ச்சியில ஒரு மத்திய அரசின் நலன் திட்டம் பத்தி கேட்போம். அந்த வகையில இன்றைக்கு நாடு ஒரு நாடு ஒரு சந்தா, அதாவது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் திட்டம் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டம் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி ஆராய்ச்சி இதழ்களை இலவசமா அணுக உதவி செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். கேட்டு தகவலோட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டு இணைந்திருக்கோம். டிரைவ் டைம் வித் காத்திருக்க நேரம் இல்லை. யானைகள்னால நிலத்துல பயணிக்கிற ஆழமான அகவழி, அதாவது இன்ஃப்ராஸ்டவுன்ஸ பயன்படுத்தி நீண்ட தூரங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமாங்க. இந்த நில அதிர்வுகளை தன்னோட பாதங்கள் மூலியமாகவும் தும்பிக்கை மூலமாகவும் தான் உணருது. இந்த சவுண்ட்ஸை பயன்படுத்தி தங்கள் குடும்பம், தனக்கு வரப்போகிற ஆபத்து, இன்னும் ஏன் இடி கனத்த மழையை கூட யானைகள்னால உணர முடியுமா? நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நேயர்களின் நினைவிற்கு தினம்தோறும் காலை 11:02 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz வலம் வரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கார்த்திகை தீபன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டு இணைந்திருக்கிறோம். டிரைவ் டைம் வித்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மனிதர்களான நம்ம செல்ல பிராணிகள் வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பைடர் அதாவது சிலந்தி கூட வந்து பெட்ஸ் வச்சிருக்குமாங்க. டாரண்டுலா என்று சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட வகை ஸ்பைடர் தன்னோட முட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக தவளைகளை வந்து காவலுக்கு வச்சுக்குமா. அதன் முட்டைகளை எறும்பு போன்ற சின்ன சின்ன பூச்சிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த ஸ்பைடர் இப்படி பண்ணுது. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம்.

அவனும் ஃப்ரெண்டுங்க. ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லைங்க. மிஸ்யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்லை, கேட்டால் ஆஃப் லேட், இதுதான் ட்ரெண்டுங்க. பாதி வாழ்க்கை ஃபோனுக்குள்ள, மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள. நீ போடுற சீனு ஓவரால்ல, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல. நம்மல இஎம்ஐல, நம்மல இஎம்ஐல.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் கேட்டிணைந்திருக்கிறோம். டிரைவ் டைம் வித் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு தகவல் கேட்கலாம். பொதுவாகவே வவ்வாய்களுக்கு வந்து கண் திறன் இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், அதாவது கண் பார்க்கும் திறன் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையில வவ்வாய்களுக்கு நல்ல கண் பார்வை திறன் இருக்குதாங்க. அதனால அந்த வண்ணங்களை கண்டுபிடிக்கிறதுல வந்து அதுக்கு அந்த பார்வை திறன் கம்மியா இருக்குமே தவிர்த்து, இரவுல அதோட கண் பார்வை திறனை ரொம்ப சிறந்த நிலையில இருக்குமா. அதன் மூலமா தான் நீண்ட தூரம் பயணிக்கிறது, வேட்டையாடும் விலங்குகளை கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் வவ்வாள்கள் செய்யுதான். கேட்ட இந்த தகவலோட நிகழ்ச்சியில இணைந்திருப்போம் ஒரு பாடலோடு.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

நேர்களின் நினைவிற்கு தினம்தோறும் காலை 11:02 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் வலம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நிகழ்ச்சியில் நேர்களும் பங்கு கொள்ளலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 04522 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 அல்லது 20

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டு இணைந்திருக்கிறோம். டிரைவ் டைம் பிட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. மிமிக்ரி அப்படின்ற விஷயத்த நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு நபர் பண்ணுறத அப்படியே இன்னொரு நபர் வந்து காப்பி பண்ணி அவங்க சாயல்லே பண்ணுறது தான் இந்த மிமிக்ரி. அந்த மிமிக்ரியை வந்து மனிதர்கள் மனிதர்கள் மாதிரி மட்டும் பண்ணாமல் மனிதர்கள் பண்ணுற அதே விஷயங்களை பறவைகள், அதாவது கிளி பண்ணும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் கிளியை தாண்டி இன்னொரு பறவையும் கூட மனிதர்கள் மாதிரியே மிமிக்ரி பண்ணுமாங்க. அது எந்த பறவைனா மைனாக்கள் தான். மைனாக்களும் அதே மாதிரியே மனிதர்களோட குரல் டோன், குரல்ல இருந்து டோனு, ஏற்ற இறக்கம்னு எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுமா. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மைனாக்கள் பண்ணுற மிமிக்ரியை இப்போ யாராச்சும் ஒரு பக்கத்துலேருந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைனாக்கள் வந்து நிஜமாவே மனுஷங்க பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால அது மனிதன் தான் பேசுகிறாங்கன்னு நம்புகிற அளவுக்கு அது அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்குமா. நிகழ்ச்சியில இணைந்திருப்போம் ஒரு பாடலோடு.
5: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
6: சாங்க உள்ளார வ

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய ஒன்னு மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இத்தனை நாள் பனிக்கரடியோட நிறம் வந்து வெள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க நினைச்சது தப்புங்க. ஆக்சுவலி பனிக்கரடியோட நிறம் வந்து அதோட தோல் நிறம் வந்து கருப்பு. அப்புறம் எப்படி பனிக்கரடிக்கு வந்து அந்த வெள்ளை நிறம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனிக்கரடியோட முடி ஃபர்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ சன்லைட்டை அதை அப்சர்வ் பண்ணி அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பனிக்கரடிக்கு வெள்ளை நிறம் கிடைக்குது. கேட்ட இந்த தகவலோட பாடலும் கேட்கலாம். ட்ரை டைம் வித்ஸ் காத்திருக்க நேரமில்லையில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் நிறைவு பெறுகிறது டிரைவ் டைம் வித் காத்திருக்க நேரமில்லை. ஆகாஷ்வாணி இசை தூர

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்போட அதையொட்டிய பாடல்களும் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில். அது என்ன தலைப்பாக இருக்கும் கொஞ்சம் யோசிங்களே, இந்த பாடலோடு சேர்ந்து நம்மளும் யோசிப்போம்.
1: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

பாம் கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 10:09 நிமிடத்தில். இன்றைக்கி என் வருவத்தில் எதை பற்றி கேட்க போகிறோம்? ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லியாச்சு, அதையொட்டியாக பாடல்களும் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஒரு பாடல் என்னவா இருக்கும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சா, பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய ஒன்று, எல்லா நபர்களிடையுமே இருக்கக்கூடிய ஒன்று. இது இல்லை அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம நாடுகளில் மட்டும் இல்லைங்க, உலகளவில் எல்லா இடங்கள்லையுமே மதம் இனம் மொழின்னு எல்லாத்தையும் கடந்து எல்லாருடைய மனதிலையும் நிலை கொண்ட ஒரு விஷயம். இப்போ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த சொன்ன விஷயத்துக்கும் அந்த கேட்ட பாடலுக்கும். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சுதான் இன்றைக்கி நம்ம எண்மறுப்போம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா இடங்கள்லையுமே காணப்படுது. பொதுவாக ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உறவுகளுமே பெற்றோர்கள் குழந்தைகள் மீது காட்டக்கூடியதாக இருக்கட்டும் இந்த அன்பு, இல்லை குழந்தைகள் பெற்றோர்கள் மீது காட்டக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவி மீது காட்டக்கூடியதாக இருக்கட்டும், மனைவி கணவன் மீது காட்டக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லை தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பான்னு எவ்வளவோ உறவுகள் இருக்குது. எல்லா உறவுகளிடையுமே அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இனம் அந்த உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. இது ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அதை தொடர்ந்து நட்புகள், நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களையும், தெரிந்தவர்கள்கிட்ட மட்டுமா நம்ம அன்பு செலுத்துவோம், ஒரு இடங்களில் வெளியில் போகிறோம் தெரியாதவர்கள்ட்டையும் கூட சூழ்நிலை காரணமாக சில அன்பான விஷயங்கள் நிற்கும் இல்லையா. நபர்கள்னு சொல்கிறத விட நம்ம வீட்லேயே செல்ல பிராணிகள்லாம் இருக்கும், நாய் பூனை பறவைகள்னு சில செல்ல பிராணிகளை வளர்ப்போம். அந்த பிராணிகள் மேலே கூட நம்ம ஒரு அளவு கடந்த அன்பை வந்து நம்ம வச்சுருப்போம். அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த அன்பு. இந்த அன்பை அசைக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். இந்த அன்புன்னு ஒன்று இருந்துச்சுனாலே எல்லாத்தையும் மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த அன்புக்கு இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் அன்பு பற்றி ஒரு பாடலோடு.

அன்புங்கிற தலைப்புல என் விருப்பம் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்போ அன்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இது மனித நேயம், இரக்கம், பாசம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு தூய்மையான ஒரு உணர்வு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் மற்றொரு நலனில் அக்கறை கொள்வதும் அவர்கள் மீது ஒரு ஆழமான ஒரு அன்பு, ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அன்பு.

இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்று வெப்பம் அது வெப்பமானால். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெப்பம் அது வெப்பமானால். சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியினை சிறப்பிக்க காத்திருக்கிறார் உதவி தலைமையாசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகே தீபன். அன்புங்கிற தலைப்பில் தான் என் விருப்பம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம மதுரேகம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நேரம் 10:42:40. இப்போ அன்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது மன்னிப்பு, இரக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மன்னிக்கிறதும் மற்றவர்களோட இரக்கம் காட்டுவதும் அன்போட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எல்லைகளற்றது. அனைத்து உயிர்களிடமே இந்த நம்ம அன்பை பார்க்க முடியும். நேசிப்பதும் அன்பை பகிர்வதும் மன அழுத்தத்தை குறைச்சி உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த அன்பு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குங்க.

ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செய்யறதை கூட தனக்கு தானே தன்னை நேசிக்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கு மீது நம்மளே ஒரு அன்பு செலுத்தணும். இது வந்து ஒரு நிபந்தனையற்ற அன்பு. யார்கிட்டயுமே எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம ஒரு அன்பு செலுத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்.

அன்பை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களோட அதையொட்டிய இனிமையான பாடல்களும் நம்ம கேட்டுச்சோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி, ஆகாஷ்வாணி.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில ஒரு திரைப்படத்தோட பாடல்களை கேட்டு ரசிப்போம். அந்த வகையில இன்னைக்கு 2006 வெளிவந்த ஜி வசந்த பாலன் இயக்கத்தில் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் வந்த வெயில் திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்க போறோம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம் திப்பு, ஜாஃபி கிஃப்ட், கைலாஷ் மற்றும் வி வி பிரசன்னா ஆகியோர் குரல்களில்.

நேர்களின் நினைவிற்கு தினந்தோறும் காலை 11:02 காற்றலைகளில் வலம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். பங்கு பெறுகிறார் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்களும் பங்கு பெறலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 04522 என்ற முன்னணைப்போடு 25 30 170 அல்லது 25 30 171 ஆகிய எண்களில். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz உருப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம் கார்த்திக், சின்மயி மற்றும் நிதேஷ் கோபாலன் குரல்களில்.

பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம், சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1 லட்ச ரூபா இப்போயே கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை. நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போதாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம் பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி. 10,000 கட்டினா தான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தியே, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன். நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க. யாருக்கிட்ட
2: பாட்டி?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேர்களின் நினைவிற்கு இன்று 12 மணிக்கு விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு வார விழாவிலிருந்து சிறப்பு நேர்கள் நேரலை கேட்கலாம். விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு வார விழாவிலிருந்து சிறப்பு நேரலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் ஒரு பட பாடல்களோட அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டிணைந்திருக்கும் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: ஆளுக்கு ஒரு மரக்கன்னு

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தெரியும். இன்று கண்ணாடி மாளிகையில் வெப்பமது வெப்பமானால். இன்றைய தலைப்பு வெப்பமது வெப்பமானால். உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் பாட ஆசிரியர் ஜி அருள் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாட கலையகத்தில் காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகே தீபன். நேயர்கள் பங்கு பெறலாம் 0452 25 30 170 என்ற இலக்கங்களிலும், 25 30 171 என்ற இலக்கத்திலும் வரலாம் நேயர்கள்.
1: நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில் கண்ணாடி மாளிகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகள், அதை சார்ந்த நம்மளுடைய விழிப்புணர்வு தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம், பல்வேறு நிபுணர்களினுடைய அறிவியல் தகவல்கள். இன்றைக்கு நாம் களம் காணப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த பூமி பிரபஞ்சமானது, பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பிரிந்து வந்த ஒரு கோல், ஒரு நெருப்பு மண்டலமாக, நெருப்பு பந்தாக பல வருடங்கள் சுற்றி கொண்டே இருந்து அது மனிதர்களுடைய வாழ்வதற்கு உகந்த ஒரு கிரகமாக மாறி, கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் நம்மளுடைய பூமி பந்து தான் உயிர்கள் வாழ தகுதியாக இருந்ததாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சமீப காலமாக நம்மளுடைய தரவுகளின் அடிப்படையில் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்மிட் நடந்துச்சு பாரிஸில். அதாவது அப்போ தான் அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம், காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், புவிச்சூடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய தாக்கம் எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைத்தாலும், கார்பன் டை ஆக்சைடு வந்து 2% குறைக்கணும் அப்படின்றது அந்த மாநாட்டினோட தீர்மானமாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல செல்ல வெயிலின் தாக்கம் வேறு மாதிரியாக நம்மை பாதித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை எல் நினோ லா நினா, இது எது, இது என்ன காரணம், இந்த பெயருக்கு என்ன காரணம், இது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன, பூமி பந்து இந்த எல்நினா எல்நினோ லானினா விளைவுகளை எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்கிறது, மனித உயிர்களையும் மற்ற பறவை விலங்கினங்களும் எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்கிறது, இதனால் புவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன. இப்போலாம் சமீபத்தில் பார்த்தோம்னா நிறைய காணொலிகளில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா, அதாவது டிராஃபிக் சிக்னல் லைட்ஸ் உருகி இருக்கிற மாதிரியும், ரோடுகள் எல்லாமே வந்து உருகி போகிற மாதிரியும், 42 டிகிரி செல்சியஸுக்கு வந்து வெப்பநிலை உயர்ந்திருக்கிறதாகவும் நிறைய தரவுகள் வருது. இது வெளிநாடுகளில் மட்டும்தானா, இந்தியாவிலும் இருக்குதா அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களும் இன்றைக்கி நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வெப்பமது வெப்பமானால் நம்மளுடைய பூமிப்பந்தினுடைய வெப்பச்சமநிலை, வெப்பச்சமநிலை இல்லை அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம புரிதல்குள்ளே இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேசுவதற்காக வந்திருக்கிறார் நம்முடைய நிலையத்திற்கு தென்மதுரை தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவரும் உதவி தலைமை ஆசிரியரும் வேதியியல் ஆசிரியருமான ஜி அருள் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: வெப்பம் நம்மெல்லாம் கிட்டத்தட்ட வந்து இந்த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெப்பம் அதை பற்றின வேதியியல் துறை ஆசிரியராக உங்களுடைய முதல்ல ஒரு முன்னுரை கொடுத்துருங்க சார்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். முதல்ல நம்ம வந்து தட்ப வெப்பநிலை, காலநிலை அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளையும் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த தலைப்புக்குள்ளே போக முடியும். தினசரி பகல் இரவு இந்த நேரங்களில் வெப்பநிலையில் ஏற்படுகிற மாற்றத்தை தட்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். தொலைக்காட்சி, வானொலி போன்றவங்க ஊடகங்கள் எல்லாம் தினசரி அதை என்னுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு செல்சியஸில் ஃபாரன்ஹீட்டில் சொல்லுவாங்க. இது தட்ப வெப்பநிலை. அதே பூமி பரப்பில் வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தினசரி சொல்லாமல் வருடக்கணக்கில் ஒரு நீண்ட காலமாக சொல்லும் பொழுது அதை காலநிலை அல்லது பருவநிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெப்பம் ரொம்ப முக்கியமான ஒன்று நமது பூமிக்கு. பூமி பரப்பில் மாறுபட்ட வெப்பநிலை இருப்பதனால்தான் இந்த பூமியில் நாம் உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாம் வந்து செழிப்பாக இருக்கிறோம். மற்ற கோள்களெல்லாம் இந்த சூரியனுடைய வெப்பம் ஏதோ ஒரு விதத்தில் மாறுபடுகிறது, ரொம்ப அதிகமாக இருக்குது அல்லது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, அதனால் அங்கே வந்து உயிரினங்கள், மற்ற தாவரங்கள்லாம் அங்கே சிறப்பாக செயல்பட முடியலை. அந்த பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் மாறுபட்ட வெப்பநிலையில் சில நேரம் வெப்பமாகவும் சில நேரமும் குளிர்ச்சியாகவும் நாம் உணர்கிறோம். இதற்கு காரணம் அந்த நிலப்பரப்பின் மேல் உள்ள காற்று தான். இரவு நேரத்தில் நல்ல குளிர்ந்த காற்று வீசுது, பகல் நேரத்தில் சூடான காற்று வீசுது. இதற்கெல்லாம் காரணம் புவிப்பரப்பின் மேலே இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய சலனம். அப்போ வெப்பம் என்பது நமக்கு ஒரு மூணு விதமாக

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் முற்பகல் 11:03. கண்ணாடி மாளிகை. வெயிலின் அருமை நிழலில் தெரியும், அடமலையின் அருமை வெயிலில்தான்.

0: நமக்கு கிடைக்குது. திடப்பொருளில் வெப்பம் கடத்தப்பட்டால் அதை வந்து நம்ம கடத்தல் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். காற்றில் வெப்பம் கடத்தப்பட்டால் அதை வந்து கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். திரவத்தில் வெப்பம் கடத்தப்பட்டால் வெப்பசலனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூன்று நிலைகளில் தான் நமக்கு வெப்பம் வருகிறது. குறிப்பாக இந்த நம்ம பூமி பந்திற்கு வெப்பம் வருகிறது. வெப்பம் நல்லது. சரியான வெப்பநிலை, சரியான வெப்பநிலை மாற்றம் நம்ம பூமிக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது ஒரு நல்ல இதமான சூழலை கொடுக்கிறது. சரியான காலத்தில் மழையை பெய்ய வைக்கிறது, சரியான காலத்தில் தாவரங்களை விளைவிக்கிறது, அதிலிருந்து கனிகள் கிடைக்கிறது. எனவே வெப்பம் பூமிக்கு ஒரு வரப்பிரசாதம்.
1: இப்போ இந்த வெப்பத்தினுடைய மாறுபாடு தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே அமைஞ்சிருக்கு சார். முன்னாடி பார்த்தோம்னா இந்த காலத்தில் வந்து காற்றடிக்கும், இந்த பருவத்தில் மழை பெய்யும்ன்றது கணிப்புகள் இருந்து அதுபடியாக நடந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு அதாவது ஒரு குளிர்காலம் முடிஞ்சு ஒரு வெயில் காலம் வர்றதுக்கு நடுவில் வேறு ஒரு காலம் வந்து அதனுடைய மழை பருவத்தை மாற்றி அமைக்கிறது, இது என்ன அடிப்படையான காரணமாக இருக்கலாம்?
0: நம்ம பூமிக்கு மேலே வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளிமண்டலம் ரொம்ப பெரியது. ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பூமிக்கு மேலே உயரம் இருக்குது. அதில் முதல் 15 கிலோமீட்டர் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 15 கிலோமீட்டரை நம்ம வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறும் வெப்பநிலை மண்டலம். ஸோ இந்த மண்டலத்துக்குள்ளே தான் இப்போ நாம் பேச போகிற இந்த விஷயங்கள்லாம் வருது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய மண்டலங்கள்லாம் எப்பயுமே வெப்பநிலை மாறாது. மாறா வெப்பநிலை மண்டலம், அயனி மண்டலம், இப்படி பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த பூமியில் நாம் தரையில் நிற்கிறோம். இந்த இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உயரம் வரைக்குமான வளிமண்டலத்தில் அப்பப்போ வேறுபாடு நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, ஆதிகாலத்திலிருந்து மனிதன் வந்து சூரியன் தான் அப்படின்னு, சூரியனில் ஏதாவது மாற்றம் நடந்தால் நமக்கும் ஏதாவது வெப்பநிலையில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க. குறிப்பாக சூரிய புள்ளிகள் அங்கே தென்படுது. சூரிய புள்ளிகள் எப்போல்லாம் நிறையா தென்படுதோ அப்போல்லாம் கொஞ்சம் இதமாக இருக்கும், அதெல்லாம் மறைஞ்சு உக்கிரமாக காட்சியளிக்கிறப்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது.
1: அந்த சூரிய புள்ளி, சூரிய கதிர்வீச்சு என்ன சார் அதில் வித்தியாசம்?
0: சூரியனுடைய பரப்பு மிகப்பெரியது. அந்த பரப்பில் ஆங்காங்கே அவ்வப்பொழுது, ஒரு குறிப்பாக 10 வருடத்திற்கு குறக்காலாம் சொல்கிறாங்க, ஒரு கருமை நிறத்தில் ஒரு மேகம் போன்று சூரியனுக்குள்ளே தோன்றும். சூரியன்கிட்ட எப்பையும் 6000 டிகிரி வெப்பநிலை இருக்கும். ஆனால் அந்த கருப்பு போன்ற பகுதியில் 4000 டிகிரி தான் இருக்கும். அதுவும் வெப்பம் தான் நம்மளை பொறுத்தளவு.
1: எவ்வளோ டிகிரிலாம் நம்ம இருக்க முடியாது.
0: அந்த 6000 4000 வேறுபாடை தான் அந்த சூரிய புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் ஒருவேளை மாற்றம் இருக்குதோ அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தது. அதற்கு பிறகு சூரிய புயல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் எந்த வெப்ப மாற்றமும் ஏற்படாது. சூரிய புயல் என்பது மின் சுமை கொண்ட அலைகள் பூமிக்குள்ளே வரும், வளிமண்டலத்துக்குள்ளே வரும். அது இந்த ரேடியோ அலைகளோடு குறுக்கீடு செய்யுமே ஒழிய வெப்பத்தை அது மாற்றாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
1: எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பாதிப்படைய செய்யும்.
0: ஸோ இதுதான் அந்த சூரியனிடமிருந்து நம்ம பூமிக்கு வருகிற வெப்பத்தினுடைய தாக்கம் அல்லது செயல்பாடாக இருந்தது. அதில் இப்போ ஒரு சில மாற்றங்கள் நடப்பதனால நம்மளுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டர்ப் ஆகுது, மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படின்றதான் இப்போ நம்ம பிரச்சனையாக பார்க்குறோம்.
1: சமீபமாக நம்ம வந்து இரண்டு ஒரு விதமான சொல்லுவாங்க சார், ஒரு காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அப்படின்னு, இது ரெண்டும் ஒன்று தானா, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னங்க சார்?
0: காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். தட்பவெப்பநிலையும் இந்த காலநிலை மாற்றமும் தான் வெவ்வேறு. முதலே நான் சொன்னது மாதிரி தட்பவெப்பநிலை ஒவ்வொரு நாளும் கணிக்க முடியும். காலநிலை என்பது ஒரு நீண்டகால கணிப்பு, ஒரு 10 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு என்று கணிப்பது. அதில் என்ன இந்த வேறுபாடு சொல்கிறோம்னா, பருவங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பருவங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த மழைக்கால பருவம், கோடைக்கால பருவம், வசந்த பருவம் இப்படிலாம் பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த பருவங்களில் அதன் அடிப்படையில் சொல்லும் பொழுது அதை பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை பொதுவாக கோடை, மழைக்காலம், குளிர்காலம், வெப்பக்காலம் இதுகளில் மாற்றம் ஏற்படுறப்ப அதை காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம். ஏறக்குறைய இது ரெண்டும் ஒரே சிந்தனை தான், காலநிலை மாற்றமும் பருவநிலை மாற்றமும்.
1: இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பரப்பளவெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்மளோட தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா மதுரையில் வந்து ஒரு ஐந்தாவது இடமாக மதுரையினுடைய வெப்பநிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? வேலூர் எப்பயுமே முதல் இடத்துல தான் இருக்குது, அது எப்பயுமே ஃபஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். மதுரையினுடைய இந்த வெப்பநிலைக்கு என்ன தாக்கம்?

0: ஏன்னா சுற்றி ரமணாதபுரம் இருக்குது, இதெல்லாம் இருக்காமல் மதுரைக்குள்ளே இந்த வெப்பலையினுடைய வீச்சு அதிகமாக இருப்பதற்காக என்ன ஒரு குறிப்பிட்ட காரணமாக அமையலாம் சார்?
1: பூமியினுடைய நிலப்பரப்பு இயற்கையாக இருந்த நிலப்பரப்பு கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் தொழிற்புரட்சி என்ற பெயரில் நாம் நிறையா உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக நிலப்பரப்புகளை, இயற்கையான நிலப்பரப்புகளை செயற்கையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். நகரங்களை நோக்கி குடியிருப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்போ குடியிருப்புகள் அதிகரிக்கும் பொழுது அங்கே இயற்கையான சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து செயற்கையான ஒரு சூழலை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறோம். செயற்கையான வீடுகள், செயற்கையான சாலைகள் இது போன்று ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இந்த நகரமயமாக்கல் அல்லது செயற்கையான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்ட போதும் அங்கெல்லாம் அதை சரி செய்வதற்கு ஏதோ ஒரு மாற்று வழிகள் பண்ணப்பட்டு கொண்டே இருக்குது. செயற்கையான காடுகளும் அங்கெல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. நாம் இங்கே செயற்கையான திட்டமிடலில் தொழில்துறை, வீடுகள், கட்டமைப்பு இதுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பகுதியை நாம் மறந்துட்டோமோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
0: இப்போ டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகள் அழிப்புக்கும் இந்த வெப்பத்தினுடைய உயர்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் என்ன சார்?
1: கட்டாயம் தொடர்பு இருக்குது. காடுகள் தான் இந்த வெப்பநிலையை பராமரிக்குது. ஏன்னா இயற்கையான அந்த மரங்கள் சூரிய ஒளியை தினசரி அப்சார்ப் பண்ணிட்டு உட்கொண்டு தான் அது வந்து தன்னுடைய வாழ்க்கையே நடத்துது. நம்ம பள்ளிகளில் படிச்சிருப்போம், ஒளிச்சேர்க்கை என்ற ஒரு நிகழ்வை தாவரங்கள் தான் மேற்கொள்ளுது. ஸோ சூரியனுடைய ஒளியை பயன்படுத்தி அவை உற்பத்தியை பெருக்குகின்றன. இந்த சுழற்சி வந்து தடைபடும் போதெல்லாம் அங்கே ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்போ மரங்கள் எங்கெங்கெல்லாம் நாம் வந்து மரங்களை இழக்கிறோமோ, மரங்களினுடைய ஆக்கிரமிப்பு அதாவது மரங்களுடைய இருப்பு எங்கெல்லாம் குறைகிறதோ, அந்த இருப்பு குறையும் பொழுது கால சூழ்நிலை, பருவ சூழ்நிலை இதில் சிறிது மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படுத்தப்படுதில்லையா?
0: நேர்களே, இன்றைய நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வெப்பம் அது வெப்பமானால் அப்படின்றத நம்மளுடைய புவியின் சூடு என்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் தென்மதுரை தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவரும் வேதியியல் ஆசிரியருமான ஜி அருள் அவர்கள் நம்மளுடைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நம் நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நேரம் 11:14:44. வெப்பம் அது வெப்பமானால் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய புவியானது எந்த அளவுக்கு பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றன வெப்பத்தினால் அப்படின்றத அறிவியல் சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய நிலையத்தில் இருக்கக்கூடிய தென்மதுரை தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவரும் வேதியியல் ஆசிரியமான ஜி அருள் அவர்கள் நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நேர ஒருத்தவர் அவருடைய இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம், பேசியெல்லாம் யார் பேசுறீங்க? வணக்கம்
3: சார். வணக்கம். வணக்கம் அனைவர். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை கடைசி நந்தல் யானாமலை பகுதியிலும் மணிமாறன்.
0: சொல்லுங்க மணிமாறனையா.
3: சார், இந்த காலநிலை பருவநிலை மாற்றம் அந்த தட்பவெப்பம் சார் ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு சில தகவல்கள் என்ன காரணங்கள்ங்கிறத நான் பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார்.
0: சரிப்பா, பண்ணுங்க.
3: ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் 1960-70 அந்த காலகட்டத்துல எல்லாம் நம்மளுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது, நிலப்பரப்பு ஜாஸ்தியா இருந்தது. அந்த நிலப்பரப்புல என்னென்ன இருந்துச்சுன்னா, காடுகள் இருந்துச்சு, மரங்கள் இருந்துச்சு, நீர்நிலைகள் அதிகமா இருந்தது, கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப நிறைய இருந்தது.
0: சரி,
3: அப்பவும் இதே மழை பிரச்சனை, வெயில் பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சது.
0: ஆனா பஞ்சம்லாம் வந்துச்சு,
3: வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து அக்னி தீபம் மாதிரி எனக்கே எல்லாம் அந்த மாதிரி என்ன சொல்ற, ஒரே இச்சிங் ப்ராப்ளம் எரிச்சது, அதனால என்ன சொல்ற, ரெட்டிஸ்
0: உடல் உபாதைகள்
3: வந்துருச்சு இந்த ஏப்ரல் மே ஜூன்ல. பரவாயில்ல, மே அப்புறம் இந்த டெய்லி தட்பவெப்பம் சொல்றாங்களா சார், அது வந்து நம்ம மதுரை ஏர்போர்ட் மட்டும் பயங்கரமா இருக்கலே ஹையஸ்ட் தமிழ்நாட்டிலே, அதுதான்
0: அனல் பறக்குது இல்லையா, நம்ம
3: அனல் பறக்குது மதுரை தமிழ், அதுவும் ஏர்போர்ட்ல அந்த ஏரியாவில வந்துட்டு பாத்தீங்கன்னா 41-49 செல்சியஸ் காமிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல

0: பனிகள் நிறைந்த ஒரு குளிர் பிரதேசமான ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்.
1: நமக்குரிய தரவுகள். ஆனா என்னுடைய இன்னொரு ஒரு கேள்வினா, ஒரு தனி மனிதனுடைய அந்த ஒரு முன்னெடுப்பினால இந்த பாதிப்புகளிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ள வழி வகை இருக்குமா, நீங்க சொல்லுங்க.
0: அதாவது சார், நான் என்ன காரணம்னா சார், நம்ம வந்துட்டு நம்மளை மட்டும் மனிதன்கிறது, மனிதனை மட்டும் நம்ம செல்ஃபிஷா யோசிக்கிறோம்
1: கண்டிப்பா.
0: ஆனா விலங்குகளை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம், பறவைகளை பத்தி யோசிக்கல. இப்ப காக்கா கிடையாது, சிட்டுக்குருவி கிடையாது,
1: இருக்குங்க காக்கா அப்பலாம் வரப்ப பார்த்தேன், நீங்க வேற எல்லாத்தையும் இருக்கு.
0: எங்க ஏரியாவில காக்கை கிடையாது, கம்மியா இருக்கு,
1: கம்மியா எண்ணிக்கைகள்.
0: இப்ப 1000 காக்காய்கள், 1000 காக்காய்கள் இந்த இடத்துல 100 காக்காய்கள் இருந்து சரியாக அந்த விகிதாச்சாரம்
1: கண்டிப்பா. நம்ம இதை பத்தி நம்ம ஐயா கிட்டையும் பேசுவோம், நம்ம இதை பத்தி நல்லா விரிவாக பேசலாம். நன்றி, நன்றி ஐயா. இப்போ ஐயவர் சொல்கிற மாதிரி, இப்போ என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்ன்னு நிறையா நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கோம். மனிதர்களாக நம்ம மட்டும்தான் அந்த பூமியில் வாழ்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்மை சார்ந்த உயிர்கள், பறவைகள், விலங்குகள், மரங்கள் எல்லாமே இருக்குது. இந்த விலங்குகளுடைய பாதிப்பு எப்படிங்க இருக்குது? இப்போ யானைகள்லாம் பார்த்தோம்னா அது வந்து வலசை ஒரு இடத்துலேருந்து குடும்பமாகவே போகுது, வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக காடு மாற்றியமைக்கப்படுகிறது. இதை நம்ம மனிதர்களாகவே நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்?
2: கட்டாயம் இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக எல்லோருமே இதை பற்றி யோசிக்க வேண்டியது தான். இந்த பருவகால மாற்றம், காலநிலை மாற்றம் என்பது ஏதோ மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, இந்த பூமி பந்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனையாக மாறும். மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய 6வது அறிவை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் தன்னை தகவமைத்து கொண்டே இருப்பான். அப்போ சாதாரண இப்போ நேயர் குறிப்பிட்டது போல் பறவைகள்லாம் என்ன ஆகும், நீங்கள் கேள்வி கேட்டது போல் யானைகள்லாம் என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு சிக்கலுக்கு உட்படும் கட்டாயம். இப்போ சாதாரணமாக நம்ம மலைப்பகுதியில் ஒரு ரோடு போடும் பொழுதே யானைகளினுடைய வழித்தடம் பாதிக்கப்படுகிறது, வாகனங்களில் அடிபடுது, அல்லது மக்கள் பயந்து, யானைகளுக்கு பயந்து மக்கள் வேறு வழியில் செல்கிறாங்க. ஏதோ ஒரு அங்கே வந்து ஒரு மனித மிருக மோதல் ஏற்படுது. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த தாவரங்களும் விலங்குகளும் தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும் சக்தி கொண்டவை எப்பயுமே. ஸோ எந்த ஒரு சூழல் வந்தாலும், ஏன்னா அது வந்து ஒரு மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்து பழகிவிட்டன. பல்வேறு காலச்சூழல்கள் மாற்றங்கள் வரும் பொழுது அவற்றை தாக்குப்பிடித்து வாழ்வதற்கான தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும் மதிநுட்பத்தை அனைத்து விலங்குகளும், அது ஒரு சின்ன கரப்பான் பூச்சியாக இருக்கட்டும், மிகப்பெரிய யானை போன்ற உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களுமே தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும் சக்தி கொண்டவை.
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் நேட்டிவ் பிளான்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நேர் கூட இணைப்பில் இருக்கிறார், நம்ம பேசிடலாம். வெப்பமது வெப்பமானால் அப்படின்னு நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம்.
3: கருத்து விதைகளை தூவி அறிவித்தவர் வச்சு செய்யும் மதுரை பண்பலையின் கண்ணாடி மாடியையும், அன்பு ஐயா காற்றின் மைந்தர் கார்த்திகை தீபன் அவர்களையும் சிறப்பு விருந்தினை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொல்லுங்க சொக்கலிங்கம் ஐயா, பெங்களூர்ல எப்படி கிளைமேட் எப்படி இருக்குது?
3: இருக்கு, கிளைமேட் மாறி மாறி தான் இருக்கு.
1: இல்லை கிளைமேட் இப்போ இருக்கு, இருக்கு கிளைமேட் அப்படி மாற்றி சொல்றீங்களே, சூடா இருக்குதா, குளிர்ச்சியா இருக்குதா, எப்படி?
3: அதாவது பாதி நேரம் குளிர்ச்சியா இருக்கு, பாதி நேரம் ஹீட்டா இருக்கு,
1: இரண்டும் கலந்து இருக்குது. சரி சொல்லுங்க ஐயா.
3: அதாவது வெப்பமாவது தடுப்பதற்கு இயற்கை சூழலை மேம்படுத்த வேண்டும். மரம் வளர்த்தல், மழைநீர் சேகரித்தல், இயற்கை சூழல்களை மேம்படுத்தினோம்னா நமக்கு வெப்பமாவது தடுக்கப்படும். அந்த வெப்பமாவது தடுப்பது நல்லது.
1: தடுக்கக்கூடிய வழிகள் ஏதாவது இருக்குதா? வழிகள் ஏதாவது இருக்குதா?
3: அதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை வளர்க்கணும்.
1: சரி,
3: நீரை வேஸ்டா செலவழிக்காமல் சேகரிக்கணும். மழை நீர் வந்து அதை சேகரித்து வைக்கணும். அதெல்லாம் செஞ்சோம்னா வெப்பமாவது தடுக்கப்படும்.
1: கண்டிப்பா, ஒவ்வொரு மனிதனுடைய விழிப்புணர்வு தான் நிகழ்ச்சியினுடைய அடிப்படை.
3: விழிப்புணர்வு தான் அது மகிழ்ச்சி.
1: சரிங்க, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. ஏன்னா பூமி நம்மளை பாதுகாக்குது அப்படின்றங்களில் நம்மளும் நம்மளுடைய பூமியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது கட்டாயம் இல்லையா? ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் சார், அதாவது செயற்கை காடுகள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையாக இருந்த காடுகளை ஃபுல்லாக அழிச்சிட்டு நமக்கு பாதிப்பு வருன்னு தெரிஞ்சோடனே திருப்பி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடுகள், ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட்னு உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது எந்த வகையான மாற்றத்தை இல்லை ஒரு நன்மையை உருவாக்கக்கூடிய நேரங்கள் இருக்குதால இயற்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எப்படி செயற்கை கொடுக்கும் இல்லையா?
2: உங்களுடைய கேள்வி ஒரு நல்ல தர்க்க ரீதியானது தான். காடுகள் என்பது இயற்கையானது தான், அதை எப்படி ஒரு செயற்கையாக நாம் உருவாக்க முடியும் அப்படின்ற நல்ல சிந்தனையை முன்வைக்கிறீங்க. அப்படியே நம்ம உருவாக்கினாலும் அது அந்த இடத்திற்கான மரங்களாக அமையுமா, அல்லது

0: அது அந்த இடத்தின் தேவையை அந்த மரங்கள் அந்த காடுகள் பூர்த்தி செய்யுமா என்கிற ஒரு நல்ல சிந்தனை தான். ஆனாலும் நாம் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் நமது அரசாங்கங்கள் இத்தகைய முயற்சிகளை எடுக்கிறது. குறிப்பாக கார்பன் தடம் என்று கொஞ்ச நாட்களாக பேசி கொண்டிருந்தோம். நாம் ஒவ்வொரு முறை மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் செலவு செய்யும் பொழுது அங்கே ஏதோ ஒரு இடத்தில் அதற்கான கார்பன் கரிம பொருள்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பயன்பாட்டிற்கு பிறகுதான் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஸோ அந்த கார்பன் தடத்தை சரி செய்யும் விதத்தில் நாம் இயற்கையான இந்த காடுகள் அல்லது மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கில்தான் அரசாங்கங்கள் இந்த செயற்கையான காடுகளை திட்டமிடுகிறது, செயற்கை காடுகளை உருவாக்குகிறது. அது இயற்கையோடு ஒன்றி போகுமா என்று யோசிப்பதை விட அதனால் கிடைக்கும் சிறு பயன்களை இந்த பூமி பந்து அனுபவித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் அந்த செயற்கையான காடுகள். நம்ம பழைய அரசர்கள் காலத்திலே பார்க்குறோம், சாலை நெடுகிலும் அவர்கள் மரங்கள் நட்டார்கள் அப்படின்றாங்க. அப்போ அது ஒரு விதமான ஒரு செயற்கையான முறை தான், இயற்கையை பாதுகாப்பதற்கு செயற்கையான முறைகள். நமது பழைய கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா கோயில்கள்லையும் தல விருட்சங்கள் சொல்லிட்டு மரங்களை நிறையா நட்டு வைக்கிறாங்க. இன்றும் கூட நாம் மரங்களை வழிபடுகிறோம். காரணம் அது வந்து நம்மளுடைய வாழ்வின் ஒரு பகுதி, இந்த பூமிக்கு உயிரூட்டம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிரினம் மரங்கள் தான்.
1: கண்டிப்பாக நம்ம தல விருட்சத்தை வந்து நம்ம வந்து அதை அழிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். ஆமாம், ஒரு ஆன்மீக ரீதியாக கூட நம்ம இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மரமும் ஒரு தல விருட்சங்கள் தான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரணும் சார், எல் நினோ. ஏன்னா அந்த வெப்பமுடைய மிகப்பெரிய தாக்குதல், அதாவது கிளைமேட் சேஞ்சிலிருந்து இப்போ எல் நினோ வரை நம்ம பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதல்ல எல் நினோனா என்ன, கடற்பரப்புக்கும் இந்த எல் நினோ விளைவுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, எல் நினோன்றது எங்கிறது பார்த்து உருவாகுது.
0: ரைட் சார், இந்த 2026 ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனேயே வானிலை ஆய்வாளர்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி பேசினாங்க, எல் நினோ என்கிற வார்த்தையை. அப்புறம் சிறிது காலம் கழித்து அறிவியல் சார்ந்து பேசக்கூடியவர்கள், சுற்றுச்சூழலில் ஆர்வம் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் இந்த எல் நினோ என்ற வார்த்தையை பேசி கொண்டிருந்தார்கள். இப்போ கடந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் பள்ளி குழந்தைகளில் ஆரம்பித்து அனைத்து ஊடகங்களும், வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை போன்ற அனைத்து ஊடகங்களுமே இந்த எல் நினோ பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்கள். இந்த எல் நினோ என்ற வார்த்தை ஒரு பேசு பொருளாக மக்கள், உலக மக்கள் அனைவரிடமும் சென்று சேர்ந்துள்ளது. இந்த எல் நினோ என்ற வார்த்தையை பற்றி நான் சொல்லுவதற்கு முன்னாடி முதல்ல லேசாக இந்த தரைக்காற்று கடற்காற்று அப்படின்னு ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம காற்று வாங்க போனேன் அப்படின்னு சொல்லுவோம். காற்று வாங்க யாரும் கொடைக்கானலுக்கு போகிறதில்ல, காற்று வாங்கணும்னா கடற்கரைக்கு தான் போகிறோம். காரணம் அங்கே தான் நிலப்பரப்பும் நீர்ப்பரப்பும் சந்திக்குது, அந்த கடற்கரை தான் ரெண்டு பரப்புகளும் சந்திக்கிற இடம். இயற்கையிலேயே பூமி வேறு மாதிரி சூடாகும், கடல் நீர் வேறு மாதிரி சூடாகும். பூமி காலையில் ஒரு 10 மணிக்கே கொதிக்க ஆரம்பிச்சிடும், கடல் நீர் ஒரு ஸ்லோவாக தான் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். இதே போல் மாலை நேரம் ஒரு 4 மணி ஆச்சுன்னா வெப்பத்தை டக்குன்னு விட்டுரும் நிலப்பரப்பு. ஆனால் நீர்ப்பரப்பு ராத்திரி 8 மணி 9 மணி வரைக்கும் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். ஸோ எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கோ, இப்போ பகல் நேரத்தில் தரைப்பரப்பில் வெப்பம் அதிகமாக இருந்தால் சூடான காற்று வளிமண்டலத்தில் மேலே போயிடும், அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடல்லேருந்து காற்று நிலப்பரப்பை நோக்கி வரும். இது ஒரு விதமான காற்று. மாலை ஒரு 6 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பூமி குளிர்ச்சி அடைஞ்சிரும், கடல் மேற்பரப்பு சூடாகவே இருக்கும், அந்த சூடான காற்று மேலே போகும், அந்த இடத்தில் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தரையிலிருந்து காற்று வீசிக்கொண்டிருக்கும். இது இயற்கையாக வருடம் வருடமாக காலம் காலமாக நடந்து கொண்டு இருப்பது. இப்போ நீங்கள் கேட்ட இந்த எல் நினோ என்கிற வார்த்தை ஒரு, இதுவும் ஒரு ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான விளைவு தான். இது ஏதோ நம்மை பயமுறுத்துகிற வார்த்தை அல்ல, இயற்கையாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. இது முதன் முதல்ல 1600 இப்போ நம்ம 400 தள்ளி
1: வந்து இருந்திருக்குது.
0: ஆமாம், 1600 தென் அமெரிக்காவில் இருக்கிற பெரு என்கிற ஒரு நாடு, அந்த நாட்டு மீனவர்கள் தான் இந்த விளைவை முதன் முதல்ல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க மீன்பிடி தொழிலுக்கு போகிறப்ப வித்தியாசமாக அங்கே வந்து வெப்பநிலையில் ஏதோ மாற்றம் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க கண்டுபிடிச்ச மாதம் ரொம்ப முக்கியமானது. நம்ம உலகம் முழுவதும் நம்ம ஊர்லேயே குளிரான ஒரு மாதம் டிசம்பர் மாதம், மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில்

0: ஆங்கிலத்தில் டிசம்பர் மாதத்தில் அவங்க மீன் பிடிக்க போகிறப்ப அவங்க கடற்பகுதியில், அவங்க கடற்பகுதினா பசிபிக் கடல் பகுதி, அந்த பசிபிக் கடல் பகுதியில் ஒரு அன்யூஸ்வல், வித்தியாசமான, இயற்கைக்கு மாறான அல்லது வழக்கமாக அவர்கள் பார்க்கும் அளவை விட அதிக அளவிலான ஒரு வெப்ப நிலை மாற்றத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வெப்பநிலை மாற்றத்திற்குத்தான் எல் நினோ டீன் அவேதா அப்படின்னு ஒரு பெரிய பேர், அதை சுருக்கி எல் நினோ அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எல் நினோன்ற வார்த்தை வந்து ஆங்கில வார்த்தை கிடையாது, அது ஸ்பானிஷ் மொழி, அந்த பெரு நாட்டு மக்கள் பேசக்கூடிய ஸ்பானிஷ் மொழி. அந்த மொழியில் சிறு குழந்தை என்று பெயர். அது அவர்கள் நாட்டில் கிறிஸ்மஸ் காலத்தில் நடைபெற்றதால் அது அவங்க குழந்தை இயேசு அப்படிங்கிற பொருள் படும்படி எல் நினோ என்று பெயர்
1: வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த கடல் பரப்பில் ஏற்பக்கூடிய மாற்றம் தான் நிலப்பரப்பில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஒரு நேர்கூட இணைப்பில் வந்திருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடர்ந்து இதை பற்றியும் பேசலாம் சார். வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க?
2: வணக்கம் யா.
1: வணக்கம், சொல்லுங்க யா.
2: எல் நினோ அல் நினான்னு ரெண்டு வேர்டு யூஸ் பண்றாங்க இல்லையா?
1: ஆமாங்க யா.
2: இப்போ எல் நினோக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க, இந்த அல் நினானா என்னங்கிறது ஒண்ணுயா.
1: சரி,
2: ரெண்டாம் கேள்வி, 55 டிகிரி சென்டிகிரேடு இப்ப வரும் பூமியில அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, உங்களோட பெயர் சொல்லிருங்க. அப்படியே
2: ஜீவகன்.
1: ஜீவகன்,
2: மதுரை.
1: 41 நம்ம தாங்க முடியல ஐயா, 55 என்ன ஆகுது?
2: சொல்றேன், 55 டிகிரி 131 டிகிரி பேரன்ஹீட் வருது, வரும் கவனமா இருங்கிறாங்க.
1: கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதோ? சரி, யோசிப்போம், அதை பத்தி நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி ஜீவகன் ஐயா.
2: நன்றி.
1: அடுத்து லானினா போறதுக்குள்ளே நம்மளுடைய ஐயா வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. 55 டிகிரி செல்சியஸ்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா சார்? அதெல்லாம் பயங்கரமான டெம்பரேச்சர் ஆச்சு. ஆனால் பூமி வந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும் நம்பிக்கையோடு நம்ம மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா?
0: இல்லை, அவர் நேயரை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அந்த அளவு நமக்கு வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை. கடல் மேற்பரப்பில் நீரின் வெப்பநிலையில் ஏற்படும் ஒரு உயர்வு தான் இந்த எல் நினோ. இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். ஒவ்வொரு 7 ஆண்டுகளுக்கும் இந்த இது ஒரு சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கும். 7னா கரெக்டாக 7 வருஷம்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரக்கா கூட வரலாம். 2 முதல் 7 வருடங்களுக்குள் இந்த எல் நினோ என்கிற ஒரு சுழற்சி வந்து கொண்டே இருக்கும். அந்த நேயர் கேட்டது லானினா என்கிற இன்னொரு ஒரு வார்த்தையை கேட்டாங்க. இந்த எல் நினோ என்பது ஒரு கடலின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு வெப்பநிலை மாற்றம். இந்த வெப்பநிலை மாற்றத்திற்கு அப்படியே எதிராக இன்னொரு வெப்பநிலை மாற்றம், குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. அந்த வெப்பநிலை மாற்றத்தை தான் லானினா, மறுபடியும் இது ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை தான், சிறு பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து சிறு ஆண் அப்படின்னு வச்சுக்கிட்டா லிட்டில் பாய் என்று வச்சுக்கிட்ட மாதிரி, இது லிட்டில் கேர்ள் என்று பொருள்படும்படி. ஏன்னா ஒன்றுக்கொன்று எதிரான செயல்பாடுகளாக இருப்பதனால
1: வெப்பமதி மிகையாக கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கிறதுனால.
0: ஆமாம், எல் நினோவின் போது வெப்ப அலை நிறையா இருக்கும், வெப்ப கதிர்வீச்சு நிறையா கடற்பரப்பின் மேலே இருக்கும். அதே அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிர்ப்பதமாக குளிர்ந்த காற்று மிக அதிகமாக வீசினால் அதை லானினோ என்று சொல்லுகிறோம்.
1: சரி, இப்போ அதாவது H2O சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். பொதுவாகவே நம்மளுடைய இந்த பாடத்திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு படம்லாம் வரைவோம். இப்போ கடல் ஆவியாகிறது, அது போய் மேலே மேகமாக மாறுறது, அதுக்கப்புறம் கண்டன்சேஷன் வந்து மழை வந்து திருப்பி கடலுக்கு வந்து சேருது. இந்த எல் நினோவுடைய வகை இல்லை லானினோ, இதனால் அந்த நீர் சுழற்சியில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை மழை பொழிவில் மாற்றம் இருக்குதா?
0: கட்டாயம் மழை பொழிவில் வேறுபாடு, மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும். இந்த எல் நினோ எங்கே ஏற்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அது எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம சென்னை அப்படியே மேலே போனால் ஆந்திரப்பிரதேஷ், ஒரிசா, இந்த ஒட்டி அந்த கடற்கரையை ஒட்டி உள்ள கடல் தான் நம்ம வங்காளம்
1: விரிகுடா,
0: வங்காள விரிகுடா, வங்காள கடல் அப்படின்னு சொல்கிறோம். அதை தாண்டி அப்படியே அந்த கடல் பரப்பு போயிட்டு இருந்தால் அங்கிட்ட ஆஸ்திரேலியா கண்டம் வரும். அதை தாண்டி மிகப்பெரிய கடல் பரப்பு இருக்குது, அப்படியே போய் தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அந்த அமெரிக்க கண்டத்தில் போய் அந்த கடல் பரப்பு முடியும். இந்த கடற்பரப்பை தான் பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சாதாரணமாக கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி காற்று வீசும். இந்த காற்றை அந்த காலத்தில் வந்து வாணிப காற்று அல்லது வியாபார காற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காற்று வீசும் பொழுது சூடான காற்று ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா கண்டத்தை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி தள்ளப்படுறதுனால அங்கே ஒரு அப்வெல்

0: அப்படின்றாங்க. கடலுக்குள்ள அடிப்பகுதியிலிருந்து குளிர்ந்த காற்று மேலே வந்துக்கிட்டே இருக்கும். சூடான காற்று, சூடான நீரெல்லாம் நம்ம கண்டங்களை நோக்கி, ஆசியா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த எல்னினோ என்கிற எஃபெக்ட், எல்னினோ என்கிற விளைவு உண்டாகும்போது இது அப்படியே தலைகீழாக நடைபெறுகிறது.
1: அதுக்காக இயற்கை நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைக்குது,
0: மாற்றி அமைக்குது. மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி அந்த வாணிப காற்று வீச ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த தென்னமெரிக்கா கண்டங்கள், அந்த அமெரிக்கா கண்டம் தென்னமெரிக்காவை நோக்கி சூடான காற்று வீச ஆரம்பிக்கிறது. இதுதான் அந்த எல்னினோ மாற்றம்.
1: சரி, கிட்டத்தட்ட எல்னினோ பற்றி ஒரு அடிப்படையான விரிவான தகவல் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கு. நேர்களை, வெப்பம் அது வெப்பமானால் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கின்றோம். இன்றைய இருக்கக்கூடிய அந்த எல்னினோ லானினா என்ன, வெப்ப அலையினால் நம்மளோட புவி எந்த அளவுக்கு ஒரு விளைவுகளுக்குள் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றது, மனிதர்களும் விலங்குகளும் எந்த அளவுக்கு பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றனர், ஏன் இந்த வெப்பநிலை திடீர் உயர்வு அப்படின்ற பல்வேறு அறிவியல் சார்ந்த தகவல்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை.
2: ஹலோ லிசனர்ஸ், இந்த மான்சூன் சீசன்ல நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமா பாத்துக்க சில டிப்ஸோட நம்ம கூட மதுரையை சேர்ந்த டாக்டர் என் ஜே மணிவண்ணன் பீடியாட்ரிஷியன் கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஸ்கூல் ரீஓபனிங் டேஸ்லயும் மான்சூன் சீசன்லயும் ஏன் நம்ம கிட்ஸ் அதிகமா சிக் ஆகுறாங்க?
3: மான்சூன் சீசன் வந்த உடனே குழந்தைகள் வந்து அடிக்கடி சளி, இருமல், ஃபீவர், இந்த மாதிரி ஃப்ளூ செட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஓவர் க்ரௌடிங். ஸ்கூல் வந்தவுடனே ஒரு குழந்தைக்கு சிக்கா இருந்தவுடனே அடுத்த குழந்தைக்கு அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அது போக இப்ப உள்ள குழந்தைகள் பூராமே நியூட்ரிஷனலி தே ஆர் வெரி பேக்வர்ட், ரொம்ப புவர் தினமும் ஒரு முட்டை அந்த மாதிரி உள்ள சத்துள்ள உணவுகளை கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும், அதுல இருந்து இந்த சிறிய சிறிய நோய்கள் இருந்து அவங்க தப்பலாம்.
2: புது சுகாதார நலனை கருத்தில் கொண்டு புதுநலன் கருதி வெளியிடுவோர் அலம்பிக் ஃபார்மா.

0: கண்டிப்பாக, அதாவது வெயிலினுடைய தாக்கம் நிழலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பம் அது வெப்பமானால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நம்மளுடைய நிகழ்ச்சி நிலையத்தில் தென்மதுரை தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவரும் உதவி தலைமை ஆசிரியரும் வேதியியல் ஆசிரியருமான ஜி அருள் அவர்கள் இருக்கிறாங்க. வெப்பம் சார்ந்த விளைவுகள் என்னென்னலாம் இருக்குது, அதை சார்ந்து எப்படி நம்ம வந்து தகவமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற பல்வேறு விடயங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். எல் நினோ லானினானா என்ன, அது ஏன் இவ்வளோ விளைவுகளை ஏற்படுத்து, அது இயல்பா இல்லை இயல்புக்கு மீறியதா அப்படின்றத பல்வேறு அறிவியல் சார்ந்த தகவல்களை இன்றைய நம்ம கண்ணாடி மனித நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்கிறாங்க, அவரோட நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம் கண்ணாடி மனித நிகழ்ச்சியில், யார் வந்திருக்கிறீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சிவகுமார் ஐயா.
1: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: அதாவது இந்த பூமி வெப்பம் வெப்பமாகிறதுக்கு காரணம் வந்து நாம மக்கள் செய்யக்கூடிய வந்து இந்த சில தேவையற்ற பொருட்களை வந்து எரித்து எரிக்கிறாங்க இல்லைங்கய்யா, அது கூட பாதிப்பு உண்டாக்குமா? அடுத்தது பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல ஏற்படுகின்ற அந்த மாசு, அந்த நம்ம வந்து மழை சேகரிப்பு அந்த மழை நீர் சேகரிப்பு பண்ணும் போது அதனால வந்து வெப்பம் தனியுமாங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்ல ஒரு கேள்வி,
1: நன்றிங்க ஐயா.
2: நேயர் இப்போ ஒரு நல்ல விவாதத்தை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. பொதுவாக வெப்பம் உயருது, இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்னினோ என்கிற ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் சொன்னேன், நம்ம பூமிக்கு மேலே வளிமண்டலத்தை பல்வேறு அடுக்குகளாக பிரித்து வச்சுருக்குறோம் அப்படின்னு. அதில் இந்த மாறும் வெப்பநிலை மண்டலம் ட்ரோபோஸ்பியர், அது முடிகிற இடத்துல ஓசோன் படலம் அப்படிங்கிற ஒரு பெரிய படலம் இருக்குது. ஓசோன்னா அது நம்ம ஆக்சிஜன் வாயு மாதிரி தான், நம்ம பூமியில் ஆக்சிஜன் வாயுவாக இருக்கும், அங்கே போன உடனே அது ஓசோன் வாயுவாக மாறிடும். கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா ஆக்சிஜனை O2 ரெண்டு ஆக்சிஜன் அணு இருக்கும், ஓசோன் என்பது மூணு ஆக்சிஜன் அணு இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஓசோன் படலம் நல்லா திக்காக செறிவு நிறைந்த பகுதியை தான் நம்ம ஓசோன் படலம்னு சொல்கிறோம். இது சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தை நம்ம கொடை பிடிக்கிறது மாதிரி, நம்ம தனி நபருக்கு ஒரு கொடை பிடிச்சிக்கிற மாதிரி மொத்த பூமிக்கு ஒரு கொடை மாதிரி அது பிடிச்சிக்கிட்டு நமக்கு தேவையான வெப்பத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மனித நடவடிக்கைகள் அது தவறுன்னெலாம் சொல்லக்கூடாது, நம்ம மனிதன் மனிதனுக்கு தேவையான உணவு உற்பத்தி, அப்புறம் கொஞ்சம் உணவுகளை பதப்படுத்துறதுக்காக குளிரூட்டும் முறைகள், இது போன்ற செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரீகம் அடைய அடைய பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ உதாரணத்திற்கு ஆப்பிள், ஆப்பிள் வந்து ஒரு சீசனில் தான் காய்க்கும், ஆனால் மனிதர்கள் எல்லா நேரமும் அந்த ஆப்பிள் சாப்பிடுவதற்கு வசதியாக குளிரூட்டும் நிலையங்கள் நிறையா கட்டப்பட்டு அங்கே ஆப்பிள்களெல்லாம் பதப்படுத்துகிறோம். அது மாதிரி குளிரூட்டும் சாதனங்கள் நிறையா உலகத்தில் உற்பத்தி பண்ணப்பட்டது, ஐஸ்கிரீம் தேவைப்படுது நமக்கு, அப்புறம் உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறோம், அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த கம்ப்யூட்டரெல்லாம் பாதுகாப்பதற்கு குளிர் சாதன வசதி நமக்கு தேவைப்பட்டது. அப்போ உலகம் முழுவதும் நமக்கு வந்து குளிரூட்டும் பொருள்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம், அதை பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்தோம். இப்போ நாகரீகமாக வாகனங்களிலும் நாம் குளிரூட்டும் வாகனங்கள் வைத்துக்கொண்டு இடம்பெயர்கிறோம். இந்த குளிரூட்டும் வாகனங்களிலிருந்து ஒரு வாயு வெளிப்பட்டது, CFC அப்படின்னு சொன்னோம், குளோரோ ஃப்ளூரோ கார்பன் என்கிற ஒரு வேதிப்பொருள் வந்தது. இந்த வேதிப்பொருள் வழக்கம் போல் எப்படி வாகனங்கள்லேருந்து ஒரு கார்பன் மோனாக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளிவந்ததோ, அதே போல் குளிரூட்டும் பொருள்களிலிருந்து நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற குளிரூட்டும் பெட்டி ஃப்ரிட்ஜில் ஆரம்பித்து ஏர் கண்டிஷனிங் மெஷின், மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய குளிர் சாதன கருவிகள், இது எல்லாமே இந்த CFC-யை வெளியிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கும்

0: வளிமண்டலத்தில் அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த ஓசோன் மண்டலம் வரைக்கும் போய் அந்த மூன்று ஆக்சிஜன் O3 அதனோட வினைபுரிய ஆரம்பித்து அதை மீண்டும் ஆக்சிஜனாக மாற்றிடுச்சு. ஓசோன் ஆக்சிஜனாக மாறின உடனே அங்கே அதுக்கு இடம் இல்லை, மறுபடியும் நம்மக்கிட்ட வந்துருச்சு ஆக்சிஜன். அப்போ ஓசோன் படலத்தில் ஓசோனுடைய செறிவு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அங்கே செறிவு குறைய ஆரம்பித்த உடனே பூமியில் வெப்பம் கூட ஆரம்பிச்சிருச்சு. நாம் சாதாரணமாக வீட்டில் ஏதோ ஒரு பொருளை எரிக்கிறதுனால இல்லை, இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள் ஓசோன் படலத்தோடு புரிந்த வினையினால தான் இந்த வெப்பம் அதிகரிப்பு பொதுவாக நடைபெற்றது. இந்த வெப்ப அதிகரிப்பை தான் நாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதல் என்கிற தலைப்பில் நிறையா நம்ம பல வருடங்களாக இதை பற்றி சிந்திக்கிறோம், இதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதை தடுப்பதற்காக சின்ன சின்ன முயற்சிகளையும் நம்ம மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம்.
1: கண்டிப்பாக பள்ளி பாடங்கள்லாம் பள்ளி கல்லூரிகள்லாம் இது சார்ந்த போட்டிகள்லாம் கூட நடத்தப்படுது. இப்போ அடிப்படையான ஒரு புரிதலுக்காக நான் அந்த கேள்வி கேட்குறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த மார்கழி மாதங்கள்லாம் வெள்ளன்னு எந்திரிச்சோம் அப்படின்னா ஓசோன் நிறையா கிடைக்கும், அது சுவாசிச்சா நல்லது, அதனால தான் கோலம் போடுறதுக்கு மகளிர் எழுப்புறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அறிவியல் பூர்வமாக கேள்விப்பட்டது, ஓசோன் வந்து சுவாசிப்பிற்கு உகந்ததல்ல. இதை பற்றின ஒரு புரிதல், இதை பற்றின அடிப்படையான விஷயம் என்னங்க சார்?
0: நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. ஓசோன் மனிதர்களுக்கு சுவாசத்திற்கு தேவையில்லாத பொருள், அதை நம்ம மூக்கு வழியாக நம்ம சுவாசிக்க முடியாது. நம்ம உயிரினத்திற்கு, நம்ம உயிர் வாழ்க்கைக்கு ஓசோன் எந்த விதத்திலும் பயன்படாது தான். ஆனால் ஓசோன் என்பது ஆக்சிஜன் அணு தான், நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் வாயுவும் ஓசோன் படலத்தில் காணப்படுகிற ஓசோன் வாயுவும் ரெண்டும் ஒரே அணுவால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. ரெண்டு அணு சேர்ந்துச்சுன்னா ஆக்சிஜன், மூணு அணு சேர்ந்துச்சுன்னா ஓசோன், இவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் கேட்ட இந்த மார்கழி மாதத்தில் வந்து அல்லது அதிகாலை பொழுதுகளில் இந்த ஓசோன் வந்து நல்லா நிறையா இருக்கும், அந்த நேரம் நாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலோ நடைப்பயிற்சி கொண்டாலோ அது மனிதனுக்கு பயன்படும் இப்படின்றது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு கருத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. காலையில் எழுவதற்காக ஒருவேளை நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு அறிவியலை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு கூட என்ன தோணுது.
1: அதாவது செய் அப்படின்னு செய்ய மாட்டோம், செய்யலைன்னா அது நடந்துடும் அப்படின்றப்ப செஞ்சிருவோம்.
0: அதற்காக சொல்லியிருப்பாங்களே ஒழிய ஓசோன் நேரடியாக நமது நுரையீரலால் உறிஞ்சப்படும் ஒரு வாயு அல்ல.
1: சரிங்க, ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, நேயர்கிட்ட பேசுகிறோம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி, வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம், வைப்ரேட்லாம் கேட்குது. வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க. ஏன்னா காளிமுத்தம் தம்மா ரெண்டு பேர் வந்துட்டீங்க லைனில், யாராவது ஒரு ஆள் வாங்க, ஒன் பை ஒன் சொல்லுங்க. நீங்க பேசுங்க சார். எவ்வளவு ஒரு பெருந்தன்மை இல்லை பாத்தீங்களா பெண்களுக்கு, இதுதாங்க பெண்கள். சொல்லுங்க.
2: அதனால என்ன குறைஞ்சா போயிருவான்
1: பாத்தீங்களா?
2: ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பா ஐயா சொன்னப்ப. ஆனா அந்த ஓசோன் படலத்துல ஓட்டைன்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஆடைகளை கிழிச்சுட்டாங்களே மக்கள்னு கவலைப்பட்டு இருந்தோம். அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லும் போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றிங்க ஐயா,
0: நன்றி நன்றி.
2: எனக்கு என்ன கேள்வினா, அதாவது மணிநீரும் மண்ணும் மணிநீர் காடும் உடையதே நல்லாருன்னு வள்ளுவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த காடுகளை எல்லாம் அழிக்கிறது வந்து அறியாமையால பண்றாங்களா என்னன்னு தெரியல. நிறைய காடுகள் அழிஞ்சு எல்லார் வீட்லயுமே ஆசைப்படுறாங்க, மரப்பீரோ மரக்கட்டில் வேணும், மர பொருள்கள்லாம் வேணும்னு நிறைய உருவாக்கிக்கிறாங்க. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா வெப்பம் அப்படியே வந்து சுட்டு எரிக்குது. ஒரு மரத்தை வைக்கலாமே அப்படின்னு நினைச்சா அது மரத்தை பூரா வெட்டிட்டு அந்த இடத்த ஒரு சின்ன குடோன் மாதிரி வச்சா சம்ப வாடகை வருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால
1: அது தேவைதானே, நம்ம பிராக்டிக்கலாவும் சில விஷயம் யோசிக்கணும் இல்லையா. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு காலத்துல காடா தான் இருந்துச்சு, ஆனா வாழ்ந்து ஆகணுமே அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குதுல்ல.
2: வாழ்ந்து ஆகணும், நிறைய வசதி படைத்தவர்கள் வந்து அந்த குடோன் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு ரெண்டு மரத்தை நடலாம்.
1: என்ன குடோன் கிட்ட இருக்கேன், யார் பக்கத்துல குடோன் வச்சிருக்காங்களா?
2: ஆமா ஆமா, இப்போ எங்க செங்கலை சுத்தி மரங்கள்லாம் அழியப்பட்டுச்சு, நீர் வந்துச்சு. எனக்கு பல உயிரினங்கள் அதுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அணில்கள்லாம் வந்து அந்த பூக்களை வந்து சாப்பிட்டு அது நிக்கிற அழக நான் ஜன்னல் வழியா பார்த்து ரசிச்சேன் இவ்வளவு நாளும். இப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த அத்தனை அழிக்கப்பட்டு குடோன்களா மாறிடுச்சு, ஒரு நாலஞ்சு குடோன்களா. அப்ப அது வசதி, அதாவது ஏழை எழுதியவங்க தன்னோட சராசரி இதுக்காக அழிக்கலாம். ஆனா ரொம்ப அதிகமா பணம் படைத்தவர்கள் ஒரு ரெண்டு மரத்தை வச்சு நாலு மரத்தை வச்சு

0: உயிரினங்களாம் பார்த்து ரசிச்சாங்கன்னா அவங்க அதுக்கு தர்மம் செய்யற தர்மமா மாறுங்கல்ல.
1: நல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க.
0: அதே மாதிரி கடல் வந்து, கடல்ல வந்து வெப்பமயம் கிடையாது, உள்ள வந்து நீர் வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இப்போ கடற்கரைக்கு போனோம் சமீபத்துல, அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப வெப்ப காற்றா தான் இருந்துச்சு.
1: எந்த கடற்கரை?
0: கீழக்கரைங்கப்பா,
1: கீழக்கரை.
0: அங்க மக வீடு இருக்காங்கன்னு போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ அப்படி ஒரு வெக்கையான காற்றா தான் வீசுச்சு. குளிர்ந்த காற்று கடற்கரையில இருந்து வரவே இல்லை. அப்ப வந்து நம்ம மனிதர்கள் செய்யற அந்த தவறுகள்னால நிறைய
1: அதை பத்தி இப்ப ஐயா சொன்னாங்களே, அந்த வெப்ப காற்று வீசக்கூடிய
0: காற்று, அந்த குளிர்ச்சி காற்று வரும்னு சொன்னாங்க ஐயா. ஆனா வெப்ப காற்று தான் அதிகமா வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த வாகன புகைகளை அதிகமாக்குறதும் இந்த மரங்களை எல்லாம் வெட்டுறதுனால காரணமா இருக்குமா அப்படின்னு
1: கேக்குறேன்.
0: கடல்ல உள்ள உயிரினங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா?
1: வருமா இல்ல வந்துருச்சு வந்துருச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ உங்க சொன்ன மாதிரி கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நிலத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்போ அதாவது சில பேர் சொல்கிறாங்க, அது குளிர்ச்சியான காற்று எந்த நேரத்தில் கடல்லேருந்து வீசும், வெப்பமான காற்று எந்த நேரத்தில் கடல்லேருந்து வீசும், நிலப்பகுதியிலேருந்து போகக்கூடியது. மீண்டும் ஒருவர் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
2: அந்த தரைக்காற்று கடல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். தரைக்காற்று பகல் நேரத்தில் நடக்கும். பூமி, அதாவது நிலப்பரப்பு, ஒரு காலை பொழுதில் வேகமாகவே சூடேறிடும். சூடேறின உடனே அங்கே இருக்கக்கூடிய சூடான காற்று மேல் நோக்கி போகும். கடலிலிருந்து நிலப்பரப்பை நோக்கி வீச ஒரு காற்று வீசும் பகல் நேரத்தில். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது அப்படியே தலைகீழாக நடக்கும். பூமி வேகமாகவே தன்னுடைய வெப்பத்தை இழந்துடும். கடல் நீர் வெப்பத்தை அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். அப்போ கடல் மேல் உள்ள வாயுக்கள் மேலேறி செல்லும். அந்த இடத்துல ஏற்படுற வெற்றிடத்தை போக்குறதுக்கு தரைப்பரப்பிலிருந்து, நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று அடிக்கும். இது இரவு நேரத்தில் நடக்கும். இது கடற்காற்று. இந்த நேரம் தான் நாம் வந்து பீச்சுக்கு போகணும், கடற்கரைக்கு காற்று வாங்க போகணுன்றது ஒரு பொதுவான நியதி.
1: ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து நம்ம பேசலாம் சார்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 11:51, 39 வினாடி. வெப்பம் அது வெப்பமானால் அப்படின்ற ஒரு மைய கருத்தில் பேசி கொண்டிருக்கட்டும். நம்முடைய நிலையத்தில் தென்மதுரை தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவரும் உதவி தலைமை ஆசிரியரும் வேதியியல் ஆசிரியருமான ஜி அருள் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஒரு நேயர் உடைய ஒரு கேள்விக்காக காத்திருக்கிறார். நேயரை பேசி விடலாம். வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம், இருக்கீங்க?
4: ஹலோ.
1: ஏன் இவ்வளவு தாமதம்? சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், உங்களை நான் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் எதிர்பார்த்த வேலூர்காரரை காணாமே. வாங்க, நீங்கள் எதை சரியான ஆள் பேசுறதுக்கு கேளுங்க சந்திரசேகர்.
4: ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த மரங்கள் எல்லாருமே நடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன வகையான மரங்கள் இந்த சமுதாயத்திற்கு நன்மை கூடுதலாக பயக்கும்? இப்ப அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் கூட பிறப்பிச்சிருக்கிறாங்க, இந்த கரிவேல மரங்களை தயவு செஞ்சு அகற்றிடுங்க. அது மற்ற மரங்களினுடைய சத்துக்களையும் இழுத்துக்குது, அதிக தண்ணீரையும் குடிக்குது, அது வெறும் விறகுக்கு தான் பயன்படுது அப்படின்ட்டுன்னு. ஸோ எந்த வகையான மரங்கள் நட்டா நம்ம சமுதாயத்திற்கு நல்லது, அது ஒன்றும். ரெண்டாவது, இந்த புவி வெப்பமயமாதல் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக மரங்கள் நட்டோன்னா ஆகும். அதை தாண்டி வேற என்ன செயல்பாடுகள் செஞ்சோம் அப்படின்னா
1: மரம் நட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேள்விக்குறி வச்சிருக்கீங்க. நன்றி சந்திரசேகர். உங்களோட கேள்வி இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கூட நான் ஐயாட்ட நான் கேட்குறேன். இப்போ சொல்கிற மாதிரி கருவேல மரங்களை வந்து அழிக்க சொல்லி ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் இருக்குதுங்க சார். ஆனால் என்னுடைய கேள்வி, நேட்டிவ் பிளான்ஸ் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரம் வளர்க்கணும்னு ஏதோ ஒரு மரத்தை கொண்டு வந்து வளர்க்குறாங்க. ஆனால் அந்தந்த இடங்கள் இருப்பிடமான தாவரங்கள் வளர்க்குறது தான் சரியானதுன்னு அறிவியல் கூறுகிறது. இப்போ கருவேல மரங்கள் நேட்டிவ் பிளான்ஸ் கிடையாது, அது சீமை மரங்கள் அந்நியத்துலேருந்து கொண்டு வந்தது. பொதுவாகவே மரம் வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டோம், அது என்ன வகையான மரங்கள் வளர்த்தா நம்ம வந்து அந்த சீதோஷ்ண நிலையை பாதுகாக்க முடியுங்க சார்?
2: ரொம்ப தெளிவாக

0: கேள்வியாக இருக்குது. இது மரம் வளர்க்கணும்னு பொதுவாக சொல்கிறோம், என்ன மரம் வளர்க்கணும்னு யாருமே சொல்கிறதில்ல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த நேயர் குறிப்பிட்ட அந்த கருவேல மரம் வந்து பேரே அதுக்கு வந்து சீம கருவேல மரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து விறகுகள் நிறையா தேவைப்பட்டுச்சு. ஸோ விறகுக்காக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரம் தான் அந்த சீம கருவேல மரம். இப்போ நம்ம அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு மாற்றாக புதிதாக யாரும் எந்த மரத்தையும் சஜஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கும் ஒவ்வொரு மரங்கள் செழித்து வளரக்கூடியவை. ஆலமரம் ஒரு இடத்துல வளரும், வேப்ப மரம் ஒரு இடத்துல வளரும், புளிய மரங்கள் ஒரு இடத்துல வளரும். அந்தந்த நிலப்பரப்பிற்கு ஏற்ற மரங்கள் அந்த பகுதியில் இருந்தாலே அவற்றை யாரும் பராமரிக்க தேவையில்லை. ரொம்ப செழிப்பாக பயனுள்ள வகையில் அந்த மரங்கள் வந்து அந்த நிலப்பரப்பை பாதுகாத்து கொள்ளும். ஸோ அதை நாம் போய் நட்டு வைக்கணும் பரப்பணும்னு கூட தேவையில்லை. இயற்கையிலேயே பறவைகள் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்குது, மிருகங்கள் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்குது. நிறையா பூச்சி இனங்கள் விதைகளை தனது தோளில் சுமந்து சென்று ஏதோ ஒரு இடத்துல அது வாட்டுக்கும் போட்டுட்டு போயிடும். கிராமப்பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விதை அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே பறந்து அழகாக போய் ஒரு இடத்துல விழுகும். ஸோ இயற்கை எந்த மரங்களை பரப்ப வேண்டும், எந்த நிலப்பகுதியில் பரப்ப வேண்டும்னு ஒரு வரையறை வச்சுருக்குது. அந்த வரையறைப்படி உங்கள் ஊர் பகுதியில் எந்த மரங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த மரங்களையே நீங்களும் வாங்கி நட்டு வைத்தால் அந்த இயற்கையோடு ஒன்றித்து அந்த நிலப்பரப்பிற்கு ஏற்ற செயல்பாட்டில் நீங்கள் ஈடுபடலாம்.
1: கண்டிப்பாக. அதாவது மரங்களுடைய விதை பரவலுக்கு பல்வேறு உயிரினங்கள், விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும், அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி போய்கிட்டு இருக்கு. மனிதர்கள் நம்ம தான் அந்த இடத்துல வந்து ஒரு தடை வந்து இது பண்ணுறோம் இல்லையா. இந்த வெப்பச்சுழற்சி, இந்த வெப்பச்சுழற்சின்றது ஒரு ஹீட் செயின் கூட சொல்லலாம். இதை வந்து எந்த இடங்களில் வந்து பிரேக் ஆகுது, ஹைட்ராலிக் சைக்கிள் மாதிரி இப்போ அந்த ஹீட் சைக்கிள் எந்த இடங்களில் பிரேக் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு உருவாகிருக்குது?
0: இப்போ நாம் இந்த பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த எல்னினோ அப்படிங்கிற ஒரு வெப்பநிலை செயல்பாட்டில் பசிபிக் பெருங்கடலில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது வாட்டுக்கு அங்கே நடந்துட்டு போதே நமக்கு என்ன அப்படின்னு நம்ம இருந்து விட முடியாது. ஏன்னா நம்ம வேறு ஊர், நம்ம வேறு நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லோரும் ஒரே புவி என்கிற இந்த கோளில் தான் வசிக்கிறோம். பூமியின் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது பூமியின் மறுபக்கத்தை அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம முதல்ல சொன்ன அந்த எல்னினோ லானினா அப்படின்றப்ப அந்த குளிர்ந்த காற்று வீசும் ஒரு இதில், இன்னொன்றில் சூடான காற்று வீசும். அது கடலில் மட்டும் வீசிக்கிட்டு இருக்கிறப்ப வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கடல்லிருந்து நிலப்பரப்புக்கும் வர ஆரம்பிக்கும். கடலில் வீசும் பொழுது ஒரு சில பாதிப்புகள் இருக்கும், வேறு விதமான பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக வந்து நான் முதல்ல சொன்னது போல சூடான காற்று ஆசியா கண்டத்தை நோக்கி நகரும் பொழுது கடலின் அடிப்பகுதியிலிருந்து அங்கே வந்து நல்ல குளிர்ந்த சத்தான நீர் மேல் நோக்கி வரும். இந்த மேல் நோக்கி வருகிற சத்தான நீரை உண்ணுகிற மிதவை உயிரிகள் நிறையா கடலில் தோன்றும். அப்போ இந்த மிதவை உயிரிகள் அதிகமாக எண்ணிக்கையில் வர்றப்ப அந்த மிதவை உயிரிகளை சாப்பிட்டு வளரக்கூடிய மீன்களின் எண்ணிக்கை அங்கே அதிகமாகும். அந்த மீன்களை பயன்படுத்துகிற மற்ற உயிரினங்கள், மனிதன் உட்பட மற்ற உயிரினங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த செயல்பாட்டில் அது எல்லாம் தலைகீழாக மாறும். அங்கே சூடான காற்று போயிருச்சுன்னா, பசிபிக் கடலில் சூடான காற்று போயிருந்த பொழுது அங்கே அந்த அப்வெல்லிங் நடக்காது. அந்த சத்தான நீர் வந்து கடலுக்கு அடியிலேருந்து மேலே வராது. மிதவை உயிரினங்கள் பாதிக்கப்படும், அதை சாப்பிடுகிற மீன்கள் பாதிக்கப்படும், மீன்களை சாப்பிடுகிற அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். மனிதர் மட்டுமல்லாது
1: பெரிய ஒரு சவாலை வந்து நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறக்க முடியாது. உண்மையும் கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, பேசலாம்னு ஒரு 3 நிமிடங்கள் தான் இருக்கிற நிகழ்ச்சி நிறைவடைய. சொல்லுங்க, யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். காசிமாயன்.
1: ஆ சொல்லுங்க, வேகம் விரைவா விரைவா.
2: சமயத்தில் படித்தது ஜெர்மனிலாம் வெயிலாக இருக்குன்னு.
1: கடல் நீர் மட்டம் உயர்வு ஒரு முக்கியமான ஒரு நம்ம சந்திக்க வேண்டியது, நம்ம பேச வேண்டியது இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்குது. அதை சார்ந்த விஷயங்களும் எப்படி பேசிட்டு நிகழ்ச்சியை வந்து வெப்பம் மனிதர்களை எந்த அளவுக்கு தாக்கும், தனி மனிதனாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்ன்றதையும் நம்ம முத்தாய் பேசுகிறீங்க சார்.
0: அந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்கனவே நம்ம ஒரு 50 வருடங்களாக நம்ம புவிப்பந்தில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. வழக்கமான வெப்பத்தை விட ஒரு

0.1 டிகிரி கூடுனாலே அது வந்து வெப்பமயமாதல் தான். சாதாரணமாக நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வீட்டு வாசலுக்கு வந்த உடனேயே வேறு விதமான ஒரு வெப்பநிலையை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதே மனிதர்களாக நாம் பாதுகாக்கிறதுக்கு உடனே ஒரு தொப்பியை அணிந்து கொள்வோம், அல்லது ஒரு துண்டை எடுத்து தலையில் போட்டுப்போம், இன்னும் கொஞ்சம் ஒரு குடை பிடித்து கொள்வோம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை சமாளிக்கிறோம். ஆனால் கடற்பரப்பில் இது ஒரு பெரிய சவாலாக மாறிவிடுகிறது. ஏன்னா நம்ம பூமி பந்தில் நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, இதே போன்று பனிக்கட்டி பாறைகள் மிக அதிக அளவில் இருக்கிறது. இந்த பனிக்கட்டி பாறைகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரைக்கும் தான் பனிக்கட்டியாகவே இருக்கும். வெப்பநிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட அந்த பனிக்கட்டி உருக ஆரம்பித்து விடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 0 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், 0 டிகிரியில் தான் பனிக்கட்டி பனிக்கட்டியாக இருக்கும். ஒரு அதிகபட்சம் 1, 2, 3, 4 டிகிரி வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும் பனிக்கட்டி. அதற்கப்புறம் வெப்பநிலை இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நீராக மாறிக்கொண்டு

0: உருக ஆரம்பித்து விடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 0 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், பூஜ்ஜிய டிகிரியில் தான் பனிக்கட்டி பனிக்கட்டியாக இருக்கும். ஒரு அதிகபட்சம் 1, 2, 3, 4 டிகிரி வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும் பனிக்கட்டி. அதற்கப்புறம் வெப்பநிலை இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நீராக மாறிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ நம்ம சராசரி வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு 32 டிகிரி, 33 டிகிரி, இதுதான் நம்ம மருத்துவமனைக்கெலாம் போகிறப்ப நம்ம உடலின் வெப்பநிலையெல்லாம் அளக்கிறோம் இல்லையா, வெளியே வெப்பநிலை அளந்து இவ்வளோதான் சொல்லுவாங்க. கோடை காலத்தில் கொஞ்சம் கூட இருக்கும், குளிர்காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏசி ரூமுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிறோம். ஆனால் இந்த வெப்பநிலை சிறிது மாற்றம் அடைந்தால் கூட பனிப்பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும். இது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
1: கண்டிப்பாங்க. நிறைய தகவல்கள் இன்றைக்கி அறிவியல் சார்ந்து, எல்னினோன்னு லானினோன்னா என்ன, வெப்பம் எந்தளவுக்கு தேவை, அது அதிகமானால் எந்தளவுக்கு இழிவலை சந்திக்கின்ற பல்வேறு தகவல்களை நம்முடைய நிலையத்திற்கு வந்து சொன்ன உங்களுக்கும், தனி மனிதன் இந்த வெப்பநிலையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்தும் சொன்னமைக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டது வெப்பம் அது வெப்பமானால், இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரலை நிகழ்ச்சியாக வளமர காத்திருக்கிறது இன்று விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு வார விழாவில் இருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நாம் நேரலைக்கு செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேம்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இங்கதான் இருக்கும். ஏன்னா கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லும் போது நிறைய சிறப்புகள் உள்ளடக்கியது. ஏன்னா நிறைய வருஷம் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வார விழால நம்மளும் பங்கெடுத்துக்கிறது அப்படின்றது வந்து உண்மையாகவே பெரிய விஷயம். இந்த கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லும் போது இது எதற்காக, இதோட செயல்பாடுகள் என்ன, இந்த கூட்டுறவு வார விழால என்னென்ன இன்னைக்கு அம்சங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு, இதை பத்தியும் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட மேலாண்மை இயக்குனர் ஜீவா அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் அவங்க வந்து 29/6/2026 இருந்து 6/7/2026 வரை இந்த 8 நாட்களுக்கு வந்து கூட்டுறவு வாரமா அனுசரிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியமும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் இந்த கூட்டுறவு வாரத்தை நாம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள் அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். இப்ப மத்திய கூட்டுறவு வங்கியில வந்து ஏஐ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் குறித்த ஒரு கருத்தரங்கம் வந்து நாங்கள் இன்னைக்கு ஒருங்கிணைச்சிருக்கோம். அது தொடர்பாக தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சிறப்பான ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்று இருக்கு.
1: சிறப்பான ஏற்பாடுகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லும் போது எல்லா மக்களும் பயனடையணும், அது என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு, என்னென்ன செயலாக்கங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழா அப்படின்னே சொல்லலாம். கூட்டுறவு வங்கியில என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம இந்த நேரடி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு அடுத்ததாக தேசிய கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனம் இதோட துணை இயக்குனர் தர்மராஜ் அவர்கள் இங்க இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடுவோம். வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம வந்து அகில இந்திய அளவில் நாம் கடைபிடிக்கக்கூடிய கூட்டுறவு வார விழாவினை குறித்து அதற்குரிய இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பினை

0: குறித்தும் விவாதிப்பதற்காகவும் கலந்தாலோசிப்பதற்கும் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகில இந்திய அளவில் கூட்டுறவு அமைச்சகம், இதற்கு முன்பாக விவசாயிகள் நல அமைச்சகம் என்ற ஒரு அமைச்சகத்திலிருந்து கூட்டுறவுடைய சிறப்பம்சம் கருதி நம்முடைய இந்திய அரசு தனியாக கூட்டுறவுக்கென்று ஒரு அமைச்சகம் அமைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அந்த 5 ஆண்டு நிறைவு அனுசரிக்கும் விதமாக இந்த நிகழ்வுகள் அகில இந்திய அளவில் கூட்டுறவு வார விழாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த தொழில்நுட்பம் மற்றும் அதனுடைய உபயோகம் விவசாயிகள் மற்றும் நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த AI தொழில்நுட்பம் குறித்த சிறப்பு அம்சங்களை விளக்குவதற்காக இந்த கருத்தரங்கம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்திய அரசினுடைய கூட்டுறவு அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு இங்கு பங்கேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவரும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று மனம் வர வேண்டுகிறேன்.
1: நன்றிங்க சார். சார், இப்ப வந்து AI ல வந்து கூட்டுறவு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னங்க சார், அதோட பயன்கள்லாம் என்ன சார்?
0: இப்ப பொதுவாகவே AI அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல வந்து 5 முக்கிய தொழில்நுட்ப நிகழ்வுகள் வந்து நடைமுறையில அனைவருக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில வந்துடுச்சு. நீங்க அலுவலக ரீதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த பயன்பாடுகள் நிலையில இருந்தாலும் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொழில்நுட்ப வளர்ச்சிகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து அதை நோக்கிய வகையிலே நாளடைவில் எந்த ஒரு சிறிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த AI தொழில்நுட்பம் எல்லா வகையிலையும் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஸோ அதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு கூட்டுறவுத்துறையினுடைய வளர்ச்சி, இப்ப கூட்டுறவுத்துறையுடைய வளர்ச்சி என்று சொன்னா இது பொதுமக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துகோலாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் கிட்டத்தட்ட இந்திய அளவில் 650,000 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சற்றேறக்குரிய 24,000 கூட்டுறவு சங்கங்கள் இங்கே சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற பொழுது அதை அடுத்த நிலையில் மக்களுக்கு இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பயன்களை எளிதாக சென்றடையும் விதமாக, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்று சொல்வார்கள், அந்த எடுத்து செல்லும் விதமாக இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு நாம் சிறப்பாக பயன்படுத்த முடியும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய தொடக்க நிலையாகும். அந்த வகையில இப்ப ஒரு விவசாயிகள் என்று எடுத்துக்கொண்டால், அந்த விவசாயிகளுக்கு அவருடைய இந்த அக்ரி வேல்யூ செயின் என்று சொல்வார்கள் தொடக்க நிலை, உதாரணத்துக்கு நாம் நிலம் என்று சொன்னால் எப்போது விதை விதைப்பது, விதைகளுடைய வகைகள் என்ன, நம்முடைய காலநிலை மாறுபாடுகள் என்ன, இது போன்று இந்த விதையிலிருந்து தொடங்கி அந்த நெல்மணிகளை அறுவடை செய்து அதை எவ்வாறு சந்தைப்படுத்துவது வரை, சந்தைப்படுத்துவதற்கு பிறகு அதை எவ்வாறு நாம் மதிப்பு கூட்டல் செய்வது, இது போன்ற பல்வேறு ஒவ்வொரு நிலைகளையும் இந்த தொழில்நுட்பத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய ஒரு நோக்கமாகும். அந்த வகையில இது விரிவாக நாம் எடுத்து உரைப்பதற்காகவும் இதை இங்கே நம்ம இதை அமைச்சிருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விவசாயத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த தொழில்நுட்பம் இப்போது சிறப்பாக நம்ம கொண்டு செல்ல முடியும். உதாரணத்துக்கு அக்ரி ஸ்டாக் என்று இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய செப்பரேட்டாக ஒரு போர்ட்டல் இருக்கின்றது, அதை நாம் எடுத்து தொழில்நுட்பத்தின் வழியாக எவ்வாறு மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும், விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல முடியும். அதற்கான உபகரணங்கள் அனைவருக்கும் இன்று மொபைல் போன் கருவி இருக்கிறதன் மூலமாக ஒரு ஆப் டெவலப் செய்து அந்த ஆப்பின் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த விவரங்களை எடுத்துரைக்க முடியும். அதை எடுத்துக்கொண்டு விவசாயிகள் நல்ல முறையில் அவர்களுடைய விவசாய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு இந்த AI தொழில்நுட்பம் என்பது மிக சிறப்பாக பயன்படும் என்பது நடைபெறுகிறது.
1: நன்றிங்க சார். சார், டிஜிட்டல் வங்கி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்படின்னா என்னங்க சார், அதோட பயன்கள்லாம் என்னங்க சார்?
0: டிஜிட்டல் வங்கி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பண பரிமாற்றம் அப்படிங்கிறது உலக அளவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடியதான், இந்தியாவில் தான் சிறப்பாக நம்முடைய பண பரிமாற்றத்தில் நாம் முன்னணி வகிக்கின்றோம். குறிப்பாக கோவிடுக்கு பிறகு காலகட்டங்களிலும் சரி, மக்களுக்கு பண பரிமாற்றத்தை வெளிப்படைத்தன்மை மிக்கதாகவும் எளிதாகவும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் முறை என்பது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு கருவியாக விளங்குகிறது. அப்ப பண பரிமாற்றம் என்று நாம் எல்லாவற்றிற்கும் உதாரணமாக பேருந்தில் பயணம் செல்லும் போது சில்லறை என்று சில்லறையில்

0: என்று சொன்னால் நமக்கு ஒரு தடையாக நமக்கு இருந்தது. சாதாரண ஒரு காய்கறி வாங்கும் தெருக்கடையில போய் சில்லறைக்காக நாம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களா என்று மாறி உலக அளவிலேயே பணப்பரிமாற்றத்தில், குறிப்பாக மின்னணு பணப்பரிமாற்றத்தில் நாம் சிறந்து விளங்குகின்றோம். அதுதான் டிஜிட்டல் என்று சொல்கிறோம். அந்த டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தை அனைத்து வங்கிகளும் இணைக்கப்பட்டு செயல்படுத்துகின்றன. அடுத்தது, குறிப்பாக இந்த டிஜிட்டல் வங்கிகள் என்ற ஒரு அமைப்பு 2013 வருடம் நம்முடைய ரிசர்வ் வங்கியின் முனைவுகளால பேமெண்ட் பேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பணப்பரிமாற்றத்துக்காக தனியாக துவங்கப்பட்ட வங்கிகள் இருக்கின்றன, செயல்படுகின்றன. அதைதான் நம் டிஜிட்டல் வங்கிகள் என்று சொல்கின்றோம். உதாரணத்திற்கு நம்முடைய யூபிஐ பேமெண்ட், நம்ம மொபைல் மூலமாக கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நாம் பணப்பரிமாற்றது 1 ரூபாயிலிருந்து கூட நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக பின்னணியில் இயங்குகின்ற இந்த வங்கி அமைப்புகளை தான் நாம் செலுத்தும் வங்கிகள் அல்லது பேமெண்ட் பேங்க், டிஜிட்டல் பேங்க் என்று அழைக்கின்றோம்.
1: அதாவது கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வங்கி, அதே சமயம் ஏஐ தொழில்நுட்பம், இது எந்த அளவுல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வாகவே இந்த கருத்தரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம கூட்டுறவு வங்கியும் இந்த ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அதே சமயம் டிஜிட்டல் வங்கியாக இருக்கட்டும், இதோட செயல்பாடுகள் நம்ம கூட்டுறவு வங்கியில என்ன இருக்கு அப்படின்றத விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் ஜீவா அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மத்திய கூட்டுறவு வங்கி, நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக எல்லா டிஜிட்டல் சேவைகளும் நாம வழங்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சார் பேசும்போது சொன்னாங்க யூபிஐ அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு எங்கும் ஒரு பேசு பொருளா இருக்கு, பல வெளிநாடுகளிலும் வந்து இதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில அந்த யூபிஐ வந்து நம்முடைய மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாகவும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு, நம்மகிட்ட யாரெல்லாம் கணக்குகள் வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து இந்த யூபிஐ வசதியும் நம்ம வந்து செய்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே போன்ற ஏஇபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ மைக்ரோ ஏடிஎம் சொல்றாங்களோ அந்த மைக்ரோ ஏடிஎம் கூட நம்மளுடைய வங்கி கிளைகள்ல இருக்கு. எந்த வங்கியில வந்து கணக்கு வச்சிருந்தாலும் அந்த கணக்குக்கு அதை வந்து நம்ம மத்திய கூட்டுறவு வங்கியோட கிளையிலிருந்து அந்த தொகையை பெறுவதற்கு, அந்த சேவைகள் பெறுவதற்கு முடியும்.
1: அதாவது செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையடக்க இந்த அலைபேசி வரைக்குமே இந்த கூட்டுறவு வங்கியோட செயல்பாடுகள் ரொம்ப ஈஸியா, அதாவது அக்சசபிலிட்டியா இருக்கு அப்படின்றது தான் இப்ப தொழில்நுட்பம் நமக்கு வளர்த்துட்டு வர ஒரு விஷயம். ஏன்னா டிஜிட்டல் வங்கி அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா விவசாயிகள் வந்து ஈஸியா பயனடையணும், எல்லாரும் வந்து தேடி வரணும் அப்படின்றது இல்லாம அவங்க வீட்டுல இருந்தே எந்த அளவுக்கு இலகுவாக இதை கையாளலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இப்ப இந்த வார விழால நடந்துட்டு இருக்கு. இதற்கான ஒரு கருத்தரங்கம் தான் இங்க போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு வார விழாவிலிருந்து மீண்டும் இணைவோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் கோகுலரசி. இப்பதான் நம்ம வந்து மத்திய கூட்டுறவு வார விழாவில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்மளோட பேச வராங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பேச வராங்க. அவங்க யாரு எங்க இருந்துன்றத கேட்டுருவோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் மகாலட்சுமி.
3: நீங்க என்ன கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: நான் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம், தியாகி சங்கர்லிங்கனார் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் விருதுநகர்ல டிசிஎம் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன்.
3: இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், எப்படி படிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா?
2: இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுனால நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரியே இவங்களும் ஒரு போர்ட் மூலமா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அது மூலமா பேங்க் சொசைட்டிஸ் எல்லா இடத்துக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு.
3: இப்போ இதை படிக்கிறதுக்கு என்ன வந்து, அதாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஏஜ் லிமிட் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படித்தவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஏஜ் லிமிட்லாம் கிடையாது.
3: இப்போ சப்போஸ் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இந்த கோர்சஸ் எடுத்து படிக்க முடியுமா? இது வந்து ஃபுல் டைம் கோர்ஸா?
2: இது ஃபுல் டைம் கோர்ஸ் தான். ஆனா வந்து அஞ்சல் வழி கல்வியும் இருக்கு, அது வந்து ரேஷன் ஷாப் அந்த மாதிரி இதுல ஒர்க் பண்றவங்களுக்காக மட்டும்தான் இருக்கு. அது மற்றபடி மற்றவங்களுக்கு பார்ட் டைம் கோர்ஸ் கிடையாது.
3: இப்போ இந்த கோர்ஸ் நீங்க வந்து படிச்சு முடிச்சிருக்கீங்க இல்லையா, இதுல வந்து அடுத்து வந்து என்ன ஸ்டேஜஸ் இருக்கு?
2: இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சவனையும் 3 சர்டிபிகேட் தருவாங்க, அது மூலமா நம்ம அப்ரைசராகவும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வைக்கிற எக்ஸாமையும் கலந்துக்கிட்டு நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒர்க்குக்கு போகலாம்.
3: என்ன என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம்?
2: எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே டிசிசிடி பேங்க்னு இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே டிசிசிடி பேங்க், அதாவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கின்னு இருக்கும். அந்த பேங்க், அர்பன் பேங்க், சொசைட்டிஸ் எல்லாத்துக்குமே போகலாம்.
3: ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த இதுல வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லையா, என்ன போஸ்டிங்ல செலக்ட் ஆயிருக்கீங்க?
2: நான் வந்து விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில அசிஸ்டன்ட் கேடருக்கு செலக்ட் ஆயிருக்கேன்.
3: அப்போ உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இங்கதான் இருக்குமா? இப்ப அதாவது எங்க படிக்கிறாங்களோ அங்கதான் போஸ்டிங் இருக்குமா இல்ல வேற இடங்கள்?
2: எங்க படிக்கிறோமோ அங்க கிடையாது. நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது எந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம அப்ளை பண்றோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணனால இங்க எனக்கு கிடைச்சிருக்கு.
3: வேற பெனிஃபிட்ஸ், அதாவது இப்ப நீங்க ஒரு வருஷம்

0: வந்து நீங்க ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த ட்ரைனிங்ல என்னென்ன படிச்சீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க?
1: இந்த 1 இயர் கோர்ஸ்ல இதுக்கு முன்னாடி கூட்டுறவுனா சும்மா நம்ம கூட்டுறவு வங்கி இருக்கு அப்படிதான் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கோர்ஸ் படிச்ச மூலமா தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய கடன்கள்லாம் இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து நகை அப்ரைசர் பத்தி, நகை எப்படிலாம் செக் பண்ணலாம் அதை பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் சம்பந்தமா சொல்லி தந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஃபீல்டு விசிட்னு போனோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்க எந்த மாதிரி கடன் கொடுக்கறாங்க, அங்க உறுப்பினர்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி மானியம் தராங்க, எல்லாத்த பத்தியுமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து இந்த வாரம் முழுக்கவும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில இப்ப இந்த விழா வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த விழாவை இனிதே, அதாவது 29ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த விழால இன்னைக்கு வந்து 2ஆம் தேதியான இன்று கருத்தரங்கம் அப்படின்றதுதான் இன்னைக்கு ஏற்பாடாயிருக்கு. உண்மையாகவே அதாவது இந்த கருத்தரங்கத்துல கலந்துக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மருத்துவ முகாம் நடத்தினாங்க, அதுக்கப்புறம் இந்த கருத்தரங்கம்ல பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பல விஷயங்களை பத்தி சொல்றது தெரிஞ்சுக்கிறது சந்தோஷமா இருக்கு.
2: அதாவது கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லும் போது இதுல இன்னைக்கு எங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஒரு சில அதாவது நிகழ்வுகளை உங்களுக்காக இந்த நேரலை வாயிலாக உங்களுக்காக நாங்க காமிக்கிறோம்.
3: இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாம வந்து இன்றைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம மதுரை ஐக்கியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஐக்கியம் அலுவலகத்துடைய இயக்குனர் திரு தர்மராஜ் அவர்கள் வந்து அவங்க ஏஐ பயன்பாடு கூட்டுறவில் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படியெல்லாம் இதை நம்ம சாதகமா அதனுடைய காலகட்டங்கள் என்ன, அதனுடைய தேவை எந்த அளவுக்கு நாம வந்து பயன்படுத்திக்கிறது தொடர்பாக வந்து கேட்டுக்கொள்ள அங்கோடு இந்த ஒரு பயிலரங்கமாக மாற்ற அன்போடு அழைக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிறப்பு நேரலை. விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு விழாவில் இருந்தால் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். அடுத்து நம்மளோட சிறப்பு விருந்தினர் பேச வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேட்டுருவோம். வாங்க நேயர்களே.
1: மத்திய கூட்டுறவங்கினுடைய மேலாண்மை யோசனர், தமிழ்நாடு அரசு கூட்டுறவுடைய இணைப்பதிவாளர் பெரிய டாக்டர் ஜீவா சார் அவர்களே, கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய அலுவலர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கூட்டுறவாளர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் தர்மராஜ். இந்திய அரசினுடைய கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற பயிற்சி நிறுவனம், இந்திய அளவில் 19 நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாட்டினுடைய கூட்டுறவுத்தினுடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய சிறப்பம்சம் காரணமாக தமிழகத்தில் மட்டும் 2 நிறுவனங்கள் இங்கே இயங்கி வருகின்றன. இந்த அனைத்து நிறுவனங்களும் கூட்டுறவுத்தினுடைய விவசாயிகள் தொடங்கி அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் கூட்டுறவு தொடர்பான பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், தேசிய கூட்டுறவு பயிற்சி நிறுவனம் என்ற நிலையிலே இந்திய அரசினுடைய கூட்டுறவு அமைச்சகத்தில் பணிபுரிந்து வருகின்ற இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக நான் பணியாற்றி வருகின்றேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரை நமக்கு அனைவருக்கும் மிக முக்கியமாக அறியப்பட வேண்டிய விஷயம், இந்தியா மிக மிக வலுவான முறையிலே வளர்ச்சி அடைந்த நிலையிலும் வளர்ச்சி அடைந்து வருகின்ற நிலையிலும் செயல்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில பல்வேறு வணிக மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இயங்கி வருகின்ற பொழுது கூட்டுறவு நிறுவனங்கள் என்கின்ற இந்த ஒரு அமைப்பு பன்னெடுங்காலமாக இந்தியாவுடைய சமூக

0: பொருளாதார வளர்ச்சிக்கு மிக மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற ஒரு அமைப்பாகும். அந்த வகையில இன்று 1904 இந்த கூட்டுறவு இயக்கம் இந்தியாவிலே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அந்த பெருமை உண்டு. இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவூர் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் இந்தியாவினுடைய கூட்டுறவு இயக்கம் முதல் முதல் வேறுன்றி இன்று அருகுபோல் தழைத்து ஆள்போல் வேறுன்றி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 5,6,50,000 கூட்டுறவு நிறுவனங்கள் இன்று இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றி வருகின்றன. இந்த கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு இயக்கத்தின் சிறப்பம்சங்களை கருத்தில் கொண்டு நம்முடைய இந்திய அரசு 2021 ஜூலை 6 இந்த கூட்டுறவு துறைக்கென்று தனிப்பட்ட ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு அந்த அமைச்சகத்தினுடைய இந்திய அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். பாரத பிரதமர் அவர்களுடைய வழிகாட்டுகளுக்கு இணங்க பல்வேறு நடவடிக்கைகள், அதாவது சற்றேறக்குரிய 114 கூட்டுறவு திட்டங்கள் இன்று இந்திய அளவிலே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே மாநிலங்களை பொறுத்தவரை நம்மளுடைய கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்று கூறுவார்கள். அந்த வகையில கூட்டுறவு என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மாநிலத்தினுடைய கருப்பொருள் ஆகும். அந்த வகையில ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலங்களுக்குரிய கூட்டுறவு சட்ட திட்டங்கள் வழியாக நாம் இயங்கி வருகின்றோம். அந்த வகையில தமிழ்நாடு மிகச்சிறப்பாக எப்படி கூட்டுறவு இயக்கம் இந்தியாவிற்காக தமிழ்நாட்டில் வேறென்றியதோ, அதே போன்று இந்த கூட்டுறவு இயக்கமானது மிக சிறப்பான வகையிலே தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய 24,000 கூட்டுறவு அமைப்புகள் தமிழ்நாட்டில் மட்டும் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இந்தியாவிற்கு முன்மாதிரியாக கூட்டுறவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள், அவற்றுடைய சிறப்பான செயல்பாடுகள் போல அனைத்து மாநிலங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த அமைச்சகம் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில இந்த அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5வது ஆண்டு நிறைவாக இந்த 29 ஜூலை முதல் கூட்டுறவு அகில இந்திய கூட்டுறவு வார விழாவாக நாம் நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க இந்த கூட்டுறவு வார விழா பல்வேறு இடங்களிலும் பல்வேறு கூட்டுறவு நிறுவனங்களிலும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள். எல்லாருக்கும் தெரியும் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிற அபரிதமா இருக்குது. தொழில்நுட்பம் இல்லாம எதுவுமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நமக்கு தொழில்நுட்பம் மிக மிக என்ன சொல்றது, அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு நடைமுறைவாக நம்ம ஆகிவிட்டது அல்லது ஆக்கி கொண்டோம் என்று நம்ம சொல்லலாம். இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 142 கோடி மக்கள் தொகை. சற்றேறக்குறைய
1: ஆகாஷ்வாணி மதுரை வன்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு விழாவில தான் சிறப்பு நேரலையில நம்ம இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. இப்போ ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம முன்னாடி இருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து வராங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்டுருவோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்க பேர் என்னங்க சார்?
2: என் பேர் மணிகண்ட பிரபு.
1: நீங்க எங்க இருந்து வரீங்க
2: சார்? விருதுநகர்
1: சார். இப்ப வந்து இந்த கூட்டுறவு வார விழான்னு சொல்றாங்க, இப்ப நீங்க இங்க வந்தது நோக்கம் என்னங்க
2: சார்? கூட்டுறவு வார விழா இங்க வந்துட்டு கூட்டுறவு வார விழால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இது வைப்பாங்க. இப்ப நேற்று வந்துட்டு ரத்த தான முகாம் நடத்திருக்காங்க, இன்னைக்கு வந்துட்டு மருத்துவ முகாம் நடத்திருக்காங்க. மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் நடத்தி நம்ம சுகரு, பிளட் பிரஷர் எல்லாமே, உடம்புல ஹைட் வெயிட் எல்லாமே ஃப்ரீயா செக்அப் பண்ணிக்கிறாங்க. அது போக ஐ கண்ணுக்கான செக்அப்பும் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவங்க நேரடியாக ஆஸ்பத்திரியில் வந்து இந்த கண்ணாடி போடுறது எடுக்கிறதெல்லாம் வந்து பாருங்க அந்த மாதிரி சொல்லி

0: இலவச மருத்துவ முகாம் நடத்திருக்காங்க, அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கூட்டுறவு வார விழாவில் இன்னைக்கு ஏஐ சம்பந்தமா இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ அந்த மீட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு.
1: சார், இன்னைக்கு தலைப்பு வந்து ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் இணைய வங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட ஐடியா ஏதாவது இருக்கா சார்? நீங்க அதை பத்தி ஏதாவது இருக்கீங்களா?
0: ஏஐ தொழில்நுட்பம் இப்போ வந்துட்டு ஏஐ வந்துட்டு டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டு தான் இருக்கு. நான் இப்போ வந்துட்டு அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் மேனேஜர் கோர்ஸ் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சிருக்கி எனக்கு இன்னும் இப்போ வரைக்கும் அந்த ஏஐ பற்றி இன்னும் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் படித்து முடிச்சு ஒர்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கில் வந்துட்டு ஏஐ வந்து நம்ம என்ன மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன்.
1: சார், இப்ப வந்து கூட்டுறவு வந்து டிப்ளமோ கோர்ஸ் சொல்றாங்க, அதுக்கு வந்து என்ன சார் குவாலிஃபிகேஷன்? டிகிரி முடிச்சிருக்கணுமா இல்ல 12th முடிச்சவங்களும் வந்து இந்த கோர்ஸ் படிக்கலாமா?
0: அந்த கோர்ஸ் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான், அதனால 12th முடிச்சவங்களே இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஆனா இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கோ இல்ல பேங்க்குக்கோ ஏதாவது ஒரு இதுக்கு ஒர்க்கு வரணும்னா அதுக்கான எக்ஸாம் வந்து டிஆர்பிஎஸ் இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் வந்துட்டு ஒரு டிகிரியும் பேசிக் எனி டிகிரி பிளஸ் டிசிஎம் இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அவங்க தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள்.
1: சார், இப்போ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் பிபிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப்லாம் அப்படிங்கிற ஒரு மேஜர் கோர்ஸே இருக்கு. அவங்க படிச்சவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து டைரக்டா அப்ளை பண்ணலாமா இல்ல அவங்களும் இந்த கோர்ஸ் வந்து பண்ணியே ஆகணுமா?
0: இல்ல, அவங்க வந்து நம்ம காலேஜில் படிக்கிற டிகிரியில மேஜர் பேப்பரோட அடிஷனல் அந்த பேப்பர் இதெல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க அந்த கோஆபரேட்டிவ் பத்தி படிச்சிருக்கோம், அவங்களுக்கும் அதுக்கான கோஆபரேட்டிவ் புரிதல் இருந்திருக்கும். அதனால அவங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம்.
1: ரொம்ப நன்றிங்க சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: ஓகே, தேங்க்யூ மேம்.
1: சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நீ நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: ஹலோ லிசனர்ஸ், இந்த மான்சூன் சீசன்ல நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமா பாத்துக்க சில டிப்ஸோட நம்ம கூட மதுரையை சேர்ந்த டாக்டர் என்ஜே மணிவண்ணன் பீடியாட்ரிஷியன் கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஸ்கூல் ரீஓபனிங் டேஸ்லயும் மான்சூன் சீசன்லயும் ஏன் நம்ம கிட்ஸ் அதிகமா சிக் ஆகுறாங்க?
7: மான்சூன் சீசன் வந்த உடனே குழந்தைகள் வந்து அடிக்கடி சளி, இருமல், ஃபீவர், இந்த மாதிரி ஃப்ளூ செட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஓவர் க்ரௌடிங். ஸ்கூல் வந்தவுடனே ஒரு குழந்தைக்கு சிக்கா இருந்தவுடனே அடுத்த குழந்தைக்கு அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அது போக இப்ப உள்ள குழந்தைகள் பூராமே நியூட்ரிஷனலி தேர் வெரி பேக்வர்ட், ரொம்ப புவர்
6: வெளியிடுவோர் பிக் ஃபார்மா.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
8: சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு வார விழாவிலிருந்து மீண்டும் இணைவோம். வணக்கம்.
9: வணக்கம். இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஒன்றியத்துலதான் இந்த கூட்டுறவு வார விழா என்ன போயிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த நேரலையில நாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி டிஜிட்டல் வங்கி, ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து இப்ப வளர்ந்துட்டு இருக்க ஒரு

0: இந்த துறையில என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நம்ம வங்கி செயல்படுத்திட்டு இருக்கு? ஏன்னா கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாருக்குமாக இலகுவான வங்கி அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டுறவு வங்கியில என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இன்னைக்கு இந்த வார விழால நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த கூட்டுறவு வங்கியோட பிரச்சார தொடர்பு அலுவலர் அவரை தான் நாம இப்ப சந்திச்சு கேட்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். என்னுடைய பேர் வந்து எம் செல்வராஜன், கூட்டுறவு பிரச்சார அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த கூட்டுறவு வார விழா இந்திய அமைச்சகத்தின் மூலம் கூட்டுறவு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு 5 வருட முடிந்த நிலையில் தற்பொழுது கூட்டுறவு வார விழா 29/6/2026 முதல் 6/7/2026 வரை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் நாள் நிகழ்வாக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் உறுப்பினர் கல்வி திட்ட முகாம் நடத்தப்பட்டது. மண்டல இணைப்பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு இணைப்பதன் மூலமாக மரக்கன்று நடப்பட்டு கூட்டுறவு உறுதிமொழி ஏற்கப்பட்டு கூட்டுறவு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இரண்டாம் நாள் நிகழ்வாக பொது மருத்துவ முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. மூன்றாம் நாள் நிகழ்வாக பள்ளி குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி கற்றுப் போட்டி நடத்தப்பட உள்ளது. இந்நிகழ்வாக இன்று வந்து மதுரை கூட்டுறவு மேலாண்மை கல்லூரி நிலைய முதல்வர் திரு தர்மராசார் அவர்கள் மூலம் தற்போது ஏஐ மூலமான செயற்கை நுண்ணறிவியல் சம்பந்தப்பட்டது கூட்டுறவு அமைப்புகளோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை விரிவுரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் அவ்வப்போது நடைபெறும் விழாக்களில் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இந்நிகழ்வுகளை நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: அதாவது இப்ப வார விழா அப்படின்னு சொல்லும் போது இப்ப இன்னைக்கு நிறைய மாணவர்கள் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாணவர்கள் அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி சொல்லுங்களேன்.
1: மாணவர்கள் வந்து இவங்க வந்து சாத்தூர் கூட்டுறவு தியாகி சங்ககால மேலாண்மை பயிற்சியாளர்கள். அந்த பயிற்சியாளர் வந்து எல்லாமே இளையதலைமுறையினர் பள்ளி கல்லூரி படிப்பு முடித்து வந்தவர்கள், வேலை வாய்ப்புக்காக இந்த தொழில் கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஏஐ பற்றி தெரிந்து கொள்ளும் விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இக்கூட்டத்திற்கு அழைத்துள்ளோம். அதனால் பயிற்சியாளர்களாலும் மாணவர்களாலும் பயிற்சியாளர்களாக கருதப்படுவோம்.
0: அதாவது கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் இதற்கான அந்த படிப்பு அப்படின்றது வந்து இருக்கு. இத படித்தா என்னென்ன பயன் தரலாம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியும். இப்ப இந்த கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் எத்தனை நாள் நடைபெற காத்துட்டு இருக்கு?
1: கூட்டுறவு 6ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. 4ஆம் தேதி நாளைக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நகர வங்கிகளும் பொது மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. இலவச 5ஆம் தேதி பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கற்றுப் போட்டி. 6ஆம் தேதி மரக்கன்றுகள் அனைத்து கூட்டுறவு சங்க வளாகங்களிலும் குறைந்தது 10 மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு அது நடைபெற உள்ளது. 6ஆம் தேதி சிறந்த சங்கங்கள், தேர்வு செய்யப்பட்ட சங்கங்கள், சிறந்த விவசாயிகள், அதாவது முழுமையாக கடனை செலுத்தி தவணை தவறாமல் செலுத்திய விவசாயிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது.
0: அதாவது கிட்டத்தட்ட வார விழா அப்படின்னு சொல்லும் போது இப்ப 29ஆம் தேதி இது ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வரைக்குமே எல்லாருக்குமானது, அதாவது விவசாயிகளாக இருக்கட்டும், இல்ல மாணவர்களாக இருக்கட்டும், இல்ல பெண்களாக இருக்கட்டும், இல்ல தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எல்லா மக்களும் பயன்பெறணும், அதற்கான ஒரு விழிப்புணர்வா தான் இந்த வார விழா அப்படின்றது வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் மேலும் என்னென்ன சிறப்புகள் இந்த விழாவில் இருக்கு?
1: சிறப்புகள்ங்கிறது வந்து மக்களுக்கு வந்து இந்த கூட்டுறவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இந்த வார விழாங்கிறது வருடந்தோறும் நடைபெறும். நவம்பர் மாதம் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்றைய தினத்திலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கூட்டுறவு வார விழா நடைபெறும்.
2: ரொம்ப நன்றிங்க சார். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு வார விழாவில தான் நம்ம வந்து ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் இணைய வங்கி பத்தி சிறப்பு நிலையில இணைஞ்சிருந்தோம். அதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டோம். நிகழ்ச்சியில் நன்றி கூறி மீண்டும் இணைகிறோம் அகிலாண்டேஸ்வரி மற்றும்
3: நிவேதா
2: மற்றும் பரிமலா தேவி அவர்கள்.
4: சிறப்பு நிரலை நிகழ்ச்சியாக வலம் வந்து சென்றது விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு வார விழாவில் இருந்து
3: நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தினார்கள் ஆர்பி.

பரிமலா தேவி அவர்கள், நிவேதிதா மற்றும் அகிலாண்டேஸ்வரி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்கு வங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவ்னா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன்

இரண்டாவது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் பெற்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 12:55.
1: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேரா மிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: சுயமணி கட்படை பாரதிய சேனா.
1: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

காலங்கள் மாறலாம், ஏன் தினமும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் காலத்தினாலும் அழிக்க முடியாத கானங்களை கேட்கலாம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கேன் நான் ஹரிணி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் குஞ்சும் சலங்கை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ள முதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 1:10. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம். செல்வ சுந்தரம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கேட்டிணைந்திருக்கும் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில்.

நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் காலத்தால் அழியாத கானங்களை காற்றலைகளில் அள்ளித்தரும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். 1001 திரைப்படத்திலிருந்து

நேரம் 1:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டு இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடல் கேட்கலாம் காற்றலைகளில், கழுத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். புதிய பார்வை திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz வசந்த காலங்கள் கேட்டுதான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுஷீலா குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டிணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம். காதலிக்க நேரமலை திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள். தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு சில வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அது அந்த பணியை துவக்கிருக்கோம், கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார்.

0: தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர், இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில், அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக அஇஅதிமுக மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துக் கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம் அஸ்தம்பட்டி அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரி பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு

0: பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி தொடர்வது மெல்லிசை.

இழந்து விடில் ஐயவோ பின் சகத்தினில் வாழ்வதிலேன். கண்ணன் தன்னை இழந்து வீடில் ஐயவோ பின் சகத்தினில் வாழ்வதிலேன். பின் சகத்தினில்

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலை டூன் பண்ணுங்க, நேயர்களுக்கான பீச் சாங் கேளுங்க. துள்ளல் தாளத்தை லாம் நேயர்களே கேட்க இருப்பது துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிலம்பரசன் வரிகளில் மற்றும் சிலம்பரசன் குரலில் போடா போடி திரைப்படத்திலிருந்து.

நான் கரெக்டானவன், ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மத வல்லவன். 18 வயசு வரைக்கும் நல்லா படிச்சு படிப்ப லவ் பண்ணிட்டேன். 21 வயசு வரைக்கும் ஒழுங்கா வேலைக்கு போய் வேலையெல்லாம்

நேரம் 2:20. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கும் துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஜய் ஆண்டனி இசையில் நான் திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேரம் 2:30. நேரலில்

நேர்களை இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பொன்மொழி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். துள்ளல் தாளம். நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் அச்சு ராஜமணி வரிகளில், ஹேமச்சந்திரா குரலில், மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:34. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மாறுப்பன்பள்ளி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பன்பலி 100.9. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ லிசனர்ஸ், இந்த மான்சூன் சீசன்ல நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமா பாத்துக்க சில டிப்ஸோட நம்ம கூட மதுரையை சேர்ந்த டாக்டர் என் ஜே மணிவண்ணன் பீடியாட்ரிஷியன் கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஸ்கூல் ரீஓபனிங் டேஸ்லயும் மான்சூன் சீசன்லயும் ஏன் நம்ம கிட்ஸ் அதிகமா சிக் ஆகுறாங்க?
1: மான்சூன் சீசன் வந்த உடனே குழந்தைகள் வந்து அடிக்கடி சளி, இருமல், ஃபீவர், இந்த மாதிரி ஃப்ளூ செட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஓவர் கிரௌடிங். ஸ்கூல் வந்தவுடனே ஒரு குழந்தைக்கு சிக்கா இருந்தவுடனே அடுத்த குழந்தைக்கு அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அது போக இப்ப உள்ள குழந்தைகள் பூராமே நியூட்ரிஷனலி தேர் வெரி பேக்வர்ட், ரொம்ப புவர் அனுப்பாமல் இருக்கணும். அது போக அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகள், மெயினா அவங்களுக்கு

0: ருட்டீன் டயட் ஸ்நாக் டைம்ல வச்சுட்டு இந்த பிஸ்கட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களை நல்லா ஹெல்த்தியா வச்சுட்டு தினமும் ஒரு முட்டை அந்த மாதிரி உள்ள சத்துள்ள உணவுகளை கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அதுல இருந்து இந்த சிறிய சிறிய நோய்கள்ல இருந்து அவங்க தப்பலாம்.
1: பொது சுகாதார நலனை கருத்தில் கொண்டு பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அலம்பிக் ஃபார்மா.
2: நேரம் 2:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் ஹாரிஸ் ஜேர்ஜா இசையில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:46. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பண்பலையில் துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நா. முத்துக்குமார் வரிகளில் பையா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சோலையாறு, சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, நீலகிரி மாவட்டம் மேல் பவானி, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்க கடற்பரப்பில், வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் சற்றே தென்மேற்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளது. 2 அல்லது 3 நாட்களில் இது மேலும் வலுவடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை இங்கு பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 3 மணி, தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மென்மையான மெட்டுக்களுடன் மெல்லிசை ராகங்களுடனும் இனி கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடல் கேட்கலாம், குட்டி திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஹலோ லிசனர்ஸ், இந்த மான்சூன் சீசன்ல நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமா பாத்துக்க சில டிப்ஸோட நம்ம கூட மதுரையை சேர்ந்த டாக்டர் என்ஜே மணிவண்ணன் பீடியாட்ரிஷியன் கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஸ்கூல் ரீஓபனிங் டேஸ்லயும் மான்சூன் சீசன்லயும் ஏன் நம்ம கிட்ஸ் அதிகமா சிக் ஆகுறாங்க?
2: மான்சூன் சீசன் வந்த உடனே குழந்தைகள் வந்து அடிக்கடி சளி, இருமல், ஃபீவர், இந்த மாதிரி ஃப்ளூ செட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஓவர் கிரௌடிங். ஸ்கூல் வந்தவுடனே ஒரு குழந்தைக்கு சிக்கா இருந்தவுடனே அடுத்த குழந்தைக்கு அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அது போக இப்ப உள்ள குழந்தைகள் பூராமே நியூட்ரிஷனலி தே ஆர் வெரி பேக்வர்ட், ரொம்ப புவர் தினமும் ஒரு முட்டை அந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும், அதுல இருந்து இந்த சிறிய சிறிய நோய்கள் இருந்து அவங்க தப்பலாம்.
1: பொது சுகாதார நலனை கருத்தில் கொண்டு பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அலம்பிக் ஃபார்மா.
3: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகா ஹெட்ஸில் மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், மாமன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4

0: இரண்டிற்கு ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. மென்மையான மெட்டுக்கள் உடைய பாடல்களை கேட்டு இணைந்திருக்கோம் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். லீலை திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிறைவு பெறுகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நான் ஹரிணி.

0: நேரமாலை 4 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவில். மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. சுறுசுறுப்பான, பரபரப்பான, விறுவிறுப்பான ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட போறோம், யார் யார் விளையாட போறோம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட விளையாட நான் காத்துட்டே இருக்கேன். சுபத்ரா தேவி,
5: காளிதாஸ், புகழ்.
0: சரி புகழ் சார், சொல்லுங்க இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்?
5: இன்னைக்கு பார்த்தோம்னா வசனத்தோடு விளையாடுதான் நம்ம களத்தோட தலைப்பு. என்னன்னா, நம்ம திரைப்படத்திலிருந்து ஒரு டயலாக் பிளே பண்ணுவோம், அந்த திரைப்படம் என்ன

0: திரைப்படம்ன்றதை நேயர்கள் சொல்லணும்.
1: அதாவது அந்த வசனத்தை அவங்க நல்லா கேட்டுட்டு அது என்ன படத்துல இருந்து ஒளிபரப்பாச்சு அப்படிங்கறத அவங்க சொல்லணும், அதுதான் இல்லையா?
2: ஓகே, இன்னைக்கு நான் நேயர்கள்லாம் நண்பர்கள் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
1: கண்டிப்பா அதே நம்பிக்கையோட இணைப்புல இணைஞ்சிருக்க நேயரை சந்திச்சிடலாமா?
2: சந்திச்சிடலாம்.
1: வருக, வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இணைப்பில் இணையும் முதல் நேயர், வருக வணக்கம். வணக்கம் சொல்றது யாருமா?
3: உழைப்பால்
4: தானே
5: நமக்கு மிக மிக தரவைசாலிகள்.
0: யார சொல்றாங்க தெரியல,
3: வசனத்தை அப்படியே பேசணுமா இல்ல சொல்லணுமா சார்?

0: சீக்கிரமே இந்த தீவு சொற்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்தாடுமிகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கு.
2: முதல் நேரா வந்து நிகழ்ச்சியில ஜெயிச்சிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
3: முதல் வெற்றியாளர்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் விளையாடிட்டே இருக்கோம். ஆட்டக்களத்தோட இன்னைக்கோட களம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
4: வசனத்தோட விளையாடு.
2: வசனத்தோட விளையாடி ஒரு முதல் நேயர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
3: வருக. வணக்கம்.
4: வருக வணக்கம்.
3: இணைப்பில் இருக்கீங்க?
5: ஹலோ.
2: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
5: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
2: இனிமையான மாலை வணக்கம் சொல்றது யாரு?
5: மதுரை செல்லூர் குமாரன் பேசுறேன்.
3: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
3: கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுக்கிட்டு.
3: ஆட்டக்களத்தோட நிக்கலாம் என்ன சொல்லுங்க பாப்போம்.
5: இது படம் கண்டுபிடிக்கணும்,
3: வசனம் நாங்க போடுவோம், நீங்க வந்து அது என்ன திரைப்படம் சொல்லி சொல்லணும்.
4: உங்களுக்கான வசனத்தை போட்டலாமாங்கய்யா?
6: ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுடுவான்.
4: ஐயா கேட்டீங்களா?
5: 95 வெளிவந்த சுரேஷ் கண்ணா இயக்கத்துல வெளிய தேவா செயல ரஜினிகாந்த் ராகவன் நடித்த பாட்ஷா.
2: வருஷம் இயக்குனர் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பரா சொல்லிட்டீங்கயா. ஒரு தடவை தான் கேட்டீங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க இல்லையா?
3: டைட்டில் தான் கேட்டேன், எல்லாத்தையுமே
2: எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா? ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
12: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
11: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
13: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு இப்ப நேயர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருக வணக்கம்.
4: மேடம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
14: மதுரை.
4: இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன?
3: வெற்றியாளர் தான். அப்ப கண்டிப்பா நீங்களும் வெற்றி பெறுவீங்க அந்த நம்பிக்கையோட. அடுத்த வசனம்
15: உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ணை பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ.
2: என்ன படம் தெரியல, சரி ஒரு க்ளூ வேணா குடுக்கலாமா? சூர்யா நடிச்சிருப்பாங்க.
3: இன்னொரு
2: முறை கேக்குறீங்களா, முயற்சி பண்றீங்களா?
15: மறந்து
2: போயிரும்.

0: எழுதி எழுதி வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் போகும் அந்த படத்துல. சரிங்கம்மா, அழகா முயற்சி பண்ணீங்க. சரிங்களா, நன்றிமா, நன்றிமா. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வருக வணக்கம். வருக வணக்கம். யார் எங்கிருந்து?
2: ஹலோ, நான் முடிச்சாங்க சக்தி பேசுறேன்.
1: இன்னைக்கு விளையாட்டோட தலை பண்ணாதீங்கயா?
2: இன்னைக்கு ஒரு சினிமாவில் வசன முடியுங்க, அதை நாங்கள் என்ன படம் சொல்லணும்.
3: ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ சொல்லுங்க சார்.
3: களத்துக்கு போலாமா?
2: ஆ போலாம், தெரியுற மாதிரி போடுங்க சார் படம்.
0: அதையும் சேர்த்து சொல்லிட்டீங்களா? அடுத்த நேர் குடுக்கலாம்னு
2: வச்சிருந்தா
0: சூப்பர் சூப்பர், அருமையா உங்களுக்கு கொடுத்ததையும் கண்டுபிடிச்சிங்க, அதுக்கு முன்னாடி உள்ளதையும் சூப்பரா கண்டுபிடிச்சு நிகழ்ச்சியில ஜெயிச்சிட்டீங்கயா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வெற்றியாளரா தான் இருக்காங்க.
0: நம்ம எளிமையான டைலாக்ஸ் கொடுத்துட்டோமோ.
4: ஹலோ ஹலோ,
0: வணக்கம் வணக்கம், கேக்குது சொல்லுங்க.
4: தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை மணிமாறன், கடைசி நந்தல் யானமொழி புதுப்பட்டி ரோடி.
3: வணக்கம் யா.
4: வணக்கம்.
3: நீங்க பண்பலையில என்ன களம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
4: வசனத்து வசனத்தை பேசு,
3: வசனத்தோடு விளையாடு.
4: வசனத்தோடு விளையாடு. ஆமா ஆமா, வசனத்தோடு
3: விளையாடு. விளையாட
0: தயாரா இருக்கீங்களா?
4: கண்டிப்பாங்க சார்.
0: உங்களுக்கான டயலாக் கேட்டுடலாமா?
4: போடுங்க மேடம், கேட்டுட்டு.
5: ஏதாவது பாசுமே, அடே வண்டு விட்டாந்தரையா, நான் எஸ்எஸ்எல்சி தான்.
6: எஸ்எஸ்எல்சி செய்யலே, நான் ஏழாவது பாசுனே.
5: அடே பச்சை குடிங்க, நான் எஸ்எஸ்எல்சி தான்.
6: அடங்க, நான் ஏழாவது பாசுங்க, நீ எஸ்எஸ்எல்சி செய்யலுங்க.
0: முயற்சி
3: பண்றீங்களா?
0: முயற்சி செஞ்சீங்கயா, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
10: பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி புடிக்குது, பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கட்டு எறிகுது.

0: நேரம் மாலை 4:14. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரங்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
4: ஆட்டக்களத்தில் அழைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க 25, 30, 170 அறிமுக நேயர்களும், 25, 30, 171 அனைத்து நேயர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு என்ன?
5: தலைப்பு வசனத்தோடு விளையாடு அப்படின்னு சொல்லி நேயர்கள் அருமையா வசனத்தை போட்டவனே படம் பேரு, வருஷம், இயக்குனர் எல்லாமே சொல்லி சூப்பரா விளையாண்டு ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த நேயரும் ஜெயிச்சிடறாங்களான்னு கேட்டலாமா? வருக, வணக்கம்.
6: நேற்று உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் நண்பர் சொன்ன அந்தோணிங்கப்பா. சகோதரிக்கு நீ மாலை வணக்கம், சகோதரருக்கு நீ மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் யா உங்களுக்கும், மூணு பேர் சேர்ந்தே சொல்லிட்டோம் மாலை வணக்கம். சரிங்களா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
6: முயற்சி
7: பண்ணுங்க. சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சி ஆடணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும், அவ்வளவுதான்.
5: ஐயா கேட்டீங்களா?
6: என்ன
5: படம் சொல்லலாம்?
6: காதல் கோட்டைன் தான் நினைக்கிறேன்.
5: இல்லீங்களே,
6: கொஞ்சம் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுங்களேன்.
5: கண்டிப்பா இன்னொரு முறை கேட்டு முயற்சி பண்ணுங்க.

0: உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சு ஆடணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும், அவ்வளவுதான்.
1: ஐயா கண்டுபிடிச்சிங்களா?
2: கண்டுபிடிக்க முடியல சகோதரரே, அடுத்த நேயர் வழிபட்டேன்.
3: நன்றிங்க, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நான் இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
4: வருகிறோம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில இன்னைக்கு என்ன ஆட்டக்களத்தோட களம் சொல்லுங்க புகழ். என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
5: வசனத்தோடு விளையாடு. நம்ம ஒரு டயலாக் போடுவோம் திரைப்படத்துல இருந்து, அது எந்த படத்துல இருந்து
3: முயற்சி பண்ணுங்க நேயர்கள். அடுத்த வர நேயர் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாமா? வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
6: வணக்கம் மேடம். சுபத்ரா மேடம்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க என் கூட.
7: எங்கெல்லாம் மறந்துட்டீங்க?
6: சுபாஷ் சார், காளிதாஸ் சார்.
3: வரிசையா வர்றாங்க, வந்துட்டாங்க, வந்துட்டாங்க.
6: ரொம்ப நேரம் சவுண்டே இல்லை மேடம், கையிலேயே வச்சிருந்தேன், சத்தத்தே காணா.
3: இனிப்புக்கு ஆனா வந்துட்டீங்கம்மா, சரி பேசுங்க பேசுங்க.
6: மூவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி மகாத்மா காந்தி நகர் வசனத்தோடு விளையாட்டுல உங்களோட பேச வந்திருக்கேன்.
3: நாங்க கேட்கலாம் வேண்டாம், அவங்களே எல்லாமே சூப்பரா சொல்லிட்டாங்க. இதே மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஜெயிச்சிடறாங்களா அப்படின்னு கேட்கலாமா? அவங்களுக்கான டயலாக்
8: இந்த பாசுங்களுக்கெல்லாம் பாசு சார்.
9: சேம் சேம். ஐ எம் ஆல்சோ சிஇஓ.
10: ஓ வண்டர்ஃபுல், விச் ஒன்?
9: இந்தியா.
3: இந்த தீம் மியூசிக் வச்சே ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னமா
6: இன்னொரு தடவை போடுங்க
3: கேளுங்க.
1: உங்களுக்காக இன்னொரு முறை.
8: சிஇஓ நான் என்ன ரசா?
9: இந்த பாசுங்களுக்கெல்லாம் பாசு சார்.
8: Same, same. I am also CEO.
10: Oh, wonderful. Which one?
6: Madam, KGF.
9: India.
5: நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை.
3: நான் ஒரு க்ளூலாம் கொடுக்கலாம், முனை முடி எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அம்மா அருமையா சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. வாழ்த்துக்கள், ஜெயிச்சிட்டீங்க. நன்றி மைனப்பில் வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: அதிசயம் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விறுவிறுப்பா பரபரப்பா கலகலப்பா போயிட்டு இருக்கு இன்றைய ஆட்டக்களம்.
1: சரி, ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாமா?
2: ஆட்டக்களத்தோட களத்துக்கு வரணும்னா நேயர்கள் 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 என்ற நண்பர் அறிமுக நேயர்களும் 25 30 171 என்ற எண்ணில் மற்ற நேயர்களும் இணைப்பை தொட்டு இணையலாம்.
1: இணைப்பை தொட்டு இப்ப நேயர் இணைஞ்சிட்டாங்களான்னு கேட்டலாமா? நேரம் 4:24 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
0: வருக. வணக்கம் வணக்கம் வருக. வணக்கம்.
2: இனிப்புல தான் இருக்கீங்க.
3: இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்கிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
2: மூவருக்கும்
3: மூவருக்கும் மாலை வணக்கம். மூவருக்கும் மாலை வணக்கம்.
1: சரி சரி சரி சரிங்கய்யா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு தான் இருக்கேன்.
1: உங்க டயலாக் கொடுத்துடலாமா? தயாரா இருக்கீங்க ஐயா இல்லையா?
4: நாங்க அப்பம் பேச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி, எவன் பேச்சும் கேட்க மாட்டோம், பிரிச்சு மேஞ்சிருவோம்.
0: ஐயா கேட்டிங்களா?
3: கேட்டேன், பார்த்த படம் தான் பார்த்துருக்கேன்.
0: கொஞ்சம் முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்களால முடியும்.
1: அழகா முயற்சி பண்ணீங்கயா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் உக்ரபாண்டியன் பேசுறேன்.
2: ஆட்டக்களத்தோட களம் என்ன சொல்லுங்க பாப்போம்.
5: அந்த வார்த்தையோட விளையாடு
2: வசனத்தோடு.
1: இன்னைக்கு நீங்க சொன்னாதான் விடுவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க புகழ் சார் வந்துட்டு. என்ன விளையாட்டு இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்ட்டு வசனத்தோடு விளையாடு சரிங்களா?
6: இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட். முடியல தலைவர, முடியல தலைவர.
1: ஐயா கேட்டீங்களா? அருமையான சிரிப்பா இருக்கே. கேட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக.
6: வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா

0: இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவான், ரிப்பீட். முடியல தலைவர, முடியல தலைவர.
1: சரி, உங்களுக்கான ஒரு க்ளூ கொடுக்க வா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, பெரிய கூட்டம்லாம் கூடும் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்.
2: வணக்கம்.
3: வருக, எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கொஞ்சம் சரிங்க. இன்னைக்கு தலை பண்ணாதீங்க.
4: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதான்.
5: உள்ள
4: வாங்கி வெளியே விக்க வேண்டியதான்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
7: That's right.
8: நேயர்கள் இதுவரை இணைந்தது ஆட்டக்களம் மீன் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:35 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். இன்னைக்கோட ஆட்டக்களத்தோட களம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தோடு விளையாடு அப்படின்னு சொல்லி நேயர்கள் ரொம்பவே அருமையா விளையாடிட்டே இருக்காங்க. நேயர்கள் புதுசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 அறிமுக நேயர்களும், 25:30 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு இப்ப இணைப்பில் இணையும் நேயர்
2: வருக. வணக்கம்.
3: மன்மது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
4: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர் லால் பேசுறேன்.
4: நம்ம தலைப்பு என்னதுங்கயா?
5: வசனத்தை போடுவோம், சொல்லுங்கள்.
1: நீங்க தான் சொல்லணும், நாங்க தான் வசனத்தை ப்ளே பண்ணுவோம் சரிங்களா?
5: நல்லா சூப்பரா பேசுறாரு, நீங்க புகழ் நல்லா அடிச்சு வெளுக்கிறாரு இன்னைக்கு.
2: அப்படியா? உங்ககிட்ட இருந்தா எனர்ஜி எனக்கு வந்திருக்கு.
5: சூப்பர் சூப்பர்
1: சூப்பர். உற்சாகம் தான் அவரை தொத்திக்குச்சு அப்படின்னு சொல்றாரு.
5: அதான் உற்சாகம் ஒவ்வொரு நேரம் கொடுக்கணும்.
1: சரி, இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
5: போயிடலாம் போயிடலாம்.
1: உங்களுக்கான டயலாக்
5: டயலாக்
6: ஷாருக் கான், சல்மான் கான் ரேஞ்சுக்கு கனவு காண்றீங்க.

0: ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி அழகா இருக்கிற பசங்க 2% தான் இருக்காங்க. மீதி என்ன மாதிரி பசங்க 98% இருக்கும். மெஜாரிட்டி நாங்க தான். 98% பொண்ணுங்க அழகா இருக்கிற 2% பசங்களை லவ் பண்ணா பாக்கி இருக்கிற 98%
1: ஏ கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இது எப்போ வந்ததுன்னு ஒரு குழு கொடுக்கலாமா? ஒரே ஒரு குழு.
3: கொஞ்சம் புது படம் தாங்கய்யா, தனுஷ் நடிச்சிருப்பாங்க சரிங்களா?
2: கொஞ்சம் புது படமா? இன்னொன்று போடுங்க.
3: சரி மீண்டும் ஒரு முறை கேளுங்க.
0: ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு கனவு காண்றீங்க. ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி அழகா இருக்கிற பசங்க 2% தான் இருக்காங்க. மீதி என்ன மாதிரி பசங்க 98% இருக்கும். மெஜாரிட்டி நாங்க தான். 98% பொண்ணுங்க அழகா இருக்கிற 2%
1: ஏ கண்டுபிடிச்சிங்களா?
4: என்ன
5: களம் தெரியுமா உங்களுக்கு? சரி உங்களுக்கு கேட்கலாமா?
6: என்ன சொல்ல வர?
7: இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. இங்கேயும் அப்படியே இருப்பாங்க. நாங்களும் தான் கிறுக்கு பிடிச்சிடுறோம். இப்ப எல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டா தான் கேட்க பிடிக்குது.
1: ஐயா கேட்டீங்களா?
3: ஒரு தடவை தான் கேட்டாங்க, அழகா சொல்லிட்டாங்க இல்லையா? இனிப்பில் வந்தமைக்கு நன்றிங்க. நிகழ்ச்சியில ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். நேரம் 4:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கோம். யார் எங்க இருந்து?
3: ஆஹா, யாரு? ரொம்ப உற்சாகமான வணக்கமா இருக்கே. மூணு பேர் இருக்கோங்க.
1: உங்களை சேர்த்து 4 பேர்.
3: ஆமா, உங்களை சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கும் சேர்த்து வணக்கம் சரிங்களா? உங்க பேரு, ஊர் என்னன்னு சொல்லிருங்க. உங்க பேரு
2: அபிராமியா?
3: இல்ல இல்ல, நான் சுபத்ராங்கய்யா. சரி, உங்க பேரு, ஊர் சொல்லுங்க.
2: மாலை வணக்கங்கள். பதினாமங்கலம் சாமிநாதன்.
3: சுவாமிநாதன் ஐயா, டயலாக் கேக்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்காக எளிமையான டயலாக் இது.
8: தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மள மட்டும் தான் காப்பாத்தும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். இத நான் சொல்லல, பெரியவங்க சொன்னது.
1: ஐயா கேட்டீங்களா?
2: கேட்டேன்.
1: என்ன படம்?
3: கண்டிப்பா மீண்டும் ஒருமுறை. உங்களுக்கு
8: செய்யற உதவி நம்மள மட்டும் தான் காப்பாத்தும். யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். இத நான் சொல்லல, பெரியவங்க சொன்னது.
1: ஐயா கேட்டீங்களா?
2: இது நம்மளு.
3: என்னது இது? சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தர்றேன், அதை வச்சு
2: கண்டுபிடிக்கிறீங்களா?
3: சரி, நம்ம வந்து கோழையா இருக்க கூடாது, அதுக்கு பதிலா இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்?
5: அருமையான
3: முயற்சி. சரிங்க, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்போ பரபரப்பாக விறுவிறுப்பாக என்ன ஆட்டுக்களம் போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்றைக்கான தலைப்பு என்னது?
5: வசனத்தோடு விளையாடு.
6: வசனத்தோடு நேயர்கள் சூப்பராக விளையாடிட்டே இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
7: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். மெதுவான வணக்கமாக இருக்கே, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: திரும்ப சொல்லுவாங்க,
8: கேட்டீங்களா?
5: சொல்லுங்க, என்ன திரைப்படம் இது?
7: கவுண்டமணியா?
6: நீங்க வடிவேல் சாரோட டயலாக். சரி, முயற்சி பண்ணுங்க, இன்னொரு முறை கேக்குறீங்களா?
4: அழகா
6: முயற்சி பண்ணீங்க, சரிங்களா?
5: ஒரு ரூபாய் கொடுத்துடலாமே.

0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 4:47 இணையக்கூடிய அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் பஷீர் பேசுறேன், செல்லூர்ல இருந்து பேசுறேன்.
1: சரி, இன்னைக்கு என்ன களம் தெரியுமா உங்களுக்கு?
2: ஒரு படம் சொல்லுவீங்க, அந்த படம் பேர் சொல்லணும்.
1: ஆஹா, வசனம் கொடுப்போம், நீங்க படத்தை சொல்லணும்.
0: இதுதான் கேம், சரிங்களா? வசனம் கேக்குறீங்களா?
3: இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம்.
4: ஐயா கேட்டிங்களா?
2: சரியா தெரியல சார், முதல் படம் சொல்லலாமா?
0: சரி, அதை கூட சொல்லுங்க. கேட்டிங்களா அந்த டைலாக்?
2: அது கேட்டங்க. முதல் படம் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
2: அது சில்லுன்னு ஒரு காதல்.
0: ஆஹா, அருமையா கண்டுபிடிச்சாங்க.
1: அந்த டைலாக் சொல்லுவீங்களா?
0: அருமையா கண்டுபிடிச்சீங்கயா, அதை டயலாக் அடிச்சும் காட்டிட்டீங்க, சூப்பரா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. 4:48 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
4: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
5: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன்.
1: கொஞ்சம் நல்லா சத்தமா பேசுங்க.
5: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன்.
1: ஆ, அப்படி பேசணும், ஆட்டக்கலாம் எனர்ஜி வேணும்ல.
0: வந்துருச்சு எனர்ஜி, சூப்பரா வந்துருச்சு. சரி, இதோ எனர்ஜியோட டயலாக் கேட்டுறீங்களா?
6: பஜ்ஜி சாப்பிடு, சாப்பிடுங்க சார், அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல, பணத்துல.
4: ஐயா கேட்டிங்களா?
0: உங்களுக்காக எனர்ஜெட்டிக்கான டயலாக் ஆல்சோ கேட்டிங்களா?
5: சூப்பர் ஸ்டார் மூவி சிவாஜி படம்.
0: இன்னொரு முறை அப்படிலாம் கேட்கவே இல்லை, சூப்பராக சொல்லிட்டாங்க இல்லைங்களா? நஞ்சிங்கியா இணைப்பில் வந்தமைக்கு வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கும். இப்போ இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
4: வருக. வணக்கம்.
3: இடி கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி, சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும்.
4: ஐயா கேட்டிங்களா?
0: அந்த டயலாக்லயே அந்த படத்தோட பேர் வந்துச்சு. வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. 4:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்
4: வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: புதூர்ல இருந்து சௌந்தரவாணி பேசுறேன்.
4: இன்னைக்கு களத்தோட பேர் என்னங்கயா?
5: வசனத்தோடு
0: சூப்பர். விடுறதா இல்ல அப்படினு சொல்லிட்டு சொன்னாதான் விடுவோம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சரி, டயலாக் கேக்குறீங்களா?
5: சொல்லுங்கம்மா.
6: 8 வயசுலயே கையில கத்தி எடுத்தவன்
7: தேவராஜ், 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா, என்கிட்ட வச்சுக்காத போயிடு.
1: கேட்டிங்களா ஐயா? என்ன பேசுறீங்க?
0: என்ன சத்தத்தையே காணோ, நிசப்தமா
7: அதோட
0: பழைய வருஷம் தான் இது, கொஞ்சம் புதுசு புதுசுல இந்த டயலாக் வந்து வந்திருக்கும். சரி, இது என்ன படம், என்ன படம் இது, என்ன மொழி படம், அந்த மாதிரி சொல்லுங்க. என்ன மொழி படம்
5: அப்படின்னு
0: சரிங்களா? ஜெயஸ்ரீயா ஜெயஸ்ரீங்க, வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு இன்றைய ஆட்டக்கள்.

0: மாட்டுக்கிழமல இனிப்புல நெய்யர் இணைஞ்சிட்டாங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்துமா பேசுறீங்க? சரி, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பண்பலையிலாமா?
0: எளிமையா முயற்சி பண்ணுங்க, நல்லா கேட்டுட்டு சரிங்களா?
2: சொல்றேன், என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உயிரை கேட்டா பரவாயில்லையே, உள்ளத்தை கேட்டா
3: கேட்டா
2: இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அததான் ஏற்கனவே அவகிட்ட கொடுத்துட்டேனே.
4: ஐயா கேட்டீங்களா? என்னங்க
1: மைதிலே என்னை
4: காதலி? அருமையா சொல்லிட்டீங்கய்யா,
0: வாழ்த்துக்கள்யா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:53 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
4: வருக. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம்.
5: சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுற. நலமா இருக்கீங்களா?
0: அனைவருமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சூப்பர்யா, சூப்பர். இதே எனர்ஜியோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
5: கண்டிப்பாங்க.
0: படம் பேரு இப்ப சொல்லணும் நீங்க.
5: தலைநகரம், அந்த படமா?
0: இல்லீங்களே.
4: கொஞ்சம்
5: நல்ல அந்த படம் கூட நான் பாத்திருக்கேன், டக்குனு எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே.
0: நல்லா இந்த ஃபேமஸான காமெடி இல்லையா அது?
5: ஏதாவது கூப்பிடுங்களா ஹீரோ?
0: ஹீரோ வந்து சக்தி சார் அவங்க நடிச்சிருப்பாங்க.
5: நன்றி.
0: இணைப்பில் வந்த வாழ்த்துக்கள். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: நேரம் 4:59 கிட்ட ஆயாச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு விளையாண்ட நேயர்கள் எல்லாமே ஆட்டக்களத்துல சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. நிறைய நேயர்கள் ஜெயிச்சிட்டாங்க, சூப்பராகவே பதில் சொன்னாங்க. ஆகாஷ்மணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது ஆட்டக்களம். பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சுபத்ரா தேவி.
1: புகழ் காளிதாஸ்.
0: சரி, நம்ம பேர்லாம் சொல்லிட்டோம். அழைப்புகள் ஒருங்கிணைப்பில் உதவி பண்ணாங்க இல்லையா, அவங்க பேர் சொல்லிடுவோமா? ஹரிணி. தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி. கேடு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியிருக்கிறார். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பிதான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலையில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இன்றைக்கி என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, மாலை தென்றல் தான் கே

இந்த நேரத்தில் மாலை வேளையிலே மயக்கும் சோழிலே தித்திக்கும் தேன் துளி போல நமது பண்பலையில் வருகிறது முதல் பாடலாக. இது உங்களுக்காக

பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையில் நனைந்திட மலை சாரலாய் பொழிந்திட வருகிறது. அடுத்த பாடல் நேரம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தந்த நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். மேகங்களில் இருந்து வரும் மழை தூறலாக இன்னிசை சாரலாக வருகிறது. பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்தில் இருந்து இது உங்களுக்கு

நேரமாலை 5:17, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தங்களில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னிசை சாரலாய் அமுத தூரலாய் உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது. இதயம் கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து

நேரம் மாலை 5:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரபுரம் 100.9 மாலை தென்றல் தான்

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: வண்டி வருகுதுல வளவளைஞ்சு வளவில தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பு தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: ஹலோ லிசனர்ஸ், இந்த மான்சூன் சீசன்ல நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமா பாத்துக்க சில டிப்ஸோட நம்ம கூட மதுரையை சேர்ந்த டாக்டர் என் ஜே மணிவண்ணன் பீடியாட்ரிஷியன் கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஸ்கூல் ரீஓபனிங் டேஸ்லயும் மான்சூன் சீசன்லயும் ஏன் நம்ம கிட்ஸ் அதிகமா சிக் ஆகுறாங்க?
1: மான்சூன் சீசன் வந்த உடனே குழந்தைகள் வந்து அடிக்கடி சளி, இருமல், ஃபீவர், இந்த மாதிரி ஃப்ளூ செட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஓவர் கிரௌடிங். ஸ்கூல் வந்தவுடனே ஒரு குழந்தைக்கு சிக்கா இருந்தவுடனே அடுத்த குழந்தைக்கு அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அது போக இப்ப உள்ள குழந்தைகள் பூராமே நியூட்ரிஷனலி தேர் வெரி பேக்வர்ட், ரொம்ப புவர்
0: வெளியிடுவோர் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். அடுத்ததாக நம்மை மிகவும் உற்சாகப்படுத்த வர்ணஜாலமாக செவிகளுக்கு ஒரு புது கோலமாக இசைக்க வருகிறது ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:37 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் காலையிலிருந்து வேலை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நேரம் வேலை அப்படி நிறைவாக முடிஞ்சிட்டு அப்பாடா போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் இதோ உங்களுக்காக

நேரம் மாலை 5:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் இசையால் நம்மை செவிமடுக்க வருகிறது. அடுத்த பாடலாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மாயஞ்சாலமாய் அழகான கோலமாய் இசைக்க வருகிறது அடுத்த பாடலாக மின்சார கண்ணா அப்படின்ற படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.

0: አድጋ አም ድግልጋ አም ቡድርጋ አሽዋጉሽ አም ድርበድጋ ቶበቡ ብጅጋ አድጉጋ குகுமகா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்கக்கா.

நேரம் 5:54, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை கேட்டு ரசித்தோம் மாலை தென்றல். இத்துடன் நிறைவடைகிறது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது சேவை செய்திகள். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீர தீர செயல்கள் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமை செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலாக மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும், இந்தியாவில் வசிப்பவராகவும், 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவராகவும், வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு நாச்சியார்.

0: ஆண்டாள் திருக்கோயில் இருந்து வந்துள்ள செய்தி அறிக்கை. ஆடிப்புறம் தேர் திருவிழா 6/8/2026 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று பெரிய தேரோட்டம் நடைபெறுதல்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க

0: கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேர்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது விளக்கேற்றும் வேலை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் மாலை 6:25. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநிலச் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை.

8:30 உழவர் உலகம். மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணா அவர்களுடன் நேர்முகம். 2வது வேளாண் தகவல். 3வது வேளாண் பழமொழி சிந்தனை. 4வது விடை பெறும் முன். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:30 முதல் 10:30 வரை ஒன்லி ஆன் டெரஸ்டியல். 10:30 முதல் 11 மணி வரை ஒன்லி ஆன் எஃப்எம் மொபைல் ஆப். 10:59 மணிக்கு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. பத்து 30க்கு லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 2வது அரையிறுதிப் போட்டி. ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லி அஞ்சலாக. ஆட்ட நேர இறுதி வர்ணனை கேட்கலாம்.

நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், 11:59 சென்னை எஃப்எம் விவித் பாரத் தமிழ் 102.3 MHz இரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

மணி. மதுரை பண்பலை.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள்

0: மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும், நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பு ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற

மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்து வர இருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல், சர்க்கார் திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 6:45. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ஒஸ்தி திரைப்படத்தில் இருந்து

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலையில் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேகம் திரைப்படத்திலிருந்து.
4: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கே

நேயர்கள் இருந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 6:58. பண்பலையில் நேயர்கள் இணைந்திருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சார்பேட்டா பரம்பரை திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 291,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மறைமினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவி குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 ரூபாயும், சுயஉதவி குழுக்களுக்கு 25 ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிடச் சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் ஈ சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டட பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாளப்பட்டியில் புதிய விடுதி கட்டணம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த 2025 ஆகஸ்ட் 1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான பலன்கள் கொடுக்குறாங்க, ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில்

0: வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஒரு மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது ஓராண்டு பணிபுரிய வேண்டும். முதல் 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய PF சம்பளத்தில் 50% தொகையும், இரண்டாவது 6 மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தக்காச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63.81 கோடி பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரை

0: கள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 நாளாக உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000-க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்போடைய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு படத்தை வந்து ஒரு ஒரு திரைப்படம் பாடலை இப்போ நாங்கள் கேட்டு வந்துடலாம்.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பு 100.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பு 100.9 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வு கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

நேரம் மாலை 7:32. ஆகாஷ்வாணி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததாக டக் லைஃப் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வாங்க.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கிறோம். நம் இதயங்களை தொட்டு தொட்டு ஒரு அற்புதமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஓமை கடவுளே அப்படின்ற படத்திலேருந்து ஒரு சிறப்பான பாடல் உங்களுக்கு கேட்டுட்டு வந்துடலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இருக்கோம் பாட்டு இது ஹிட்டு. எட்டுத்துக்கும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடுத்த இசையாக வரக்கூடியது வெந்து தணிந்தது காடு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக.

நேரம் 7:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 100.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கோம். பாட்டு இது ஹிட்டு. அடுத்த பாடலாக வரக்கூடிய பாடல் சூரரை போற்று என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

நேரம் 7:52 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. இசைமலை யாய் பொழிந்திட நம்மை நாமே மறந்திட வருகிறது. அடுத்த பாடலாக என்ன சொல்லப் போகிறாய் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பு 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பு 100.9 இதுவரை கேட்டு ரசித்தோம் பாட்டு இது ஹிட். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறுதி பாடலாக லவ்வர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 இலிருந்து 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள

வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை

தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட்கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. தொடர்வது பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சின்ன குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்கள் தனித்த நிமிடங்களை வெளிப்படுத்தலாம். இணையம் இந்த 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும்.

நேரம் 8:12 கேட்டுட்டே இருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில உங்களோட குழந்தைகள் பங்கு பெற்று அவங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தணுமா? அப்ப உடனே அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 அறிமுக குழந்தைகளும், 25:30, 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். கதைகள் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், ரைம் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அழகா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேளுங்க. இப்ப ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

நேரம் 8:18. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சி குழந்தைகளுக்கான நேரமாய். சின்ன குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து ஒரு பண்பலை பாடலை கேட்கலாம்.

நேரம் 8:23 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள். நேரிலிருந்திருப்பது ஆகாசவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேரம் 8:29. இத்துடன் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:29.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மா சாகுபடியில் பூச்சிகள் பற்றிய மேலாண்மை குறித்து தேனி பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் சே சுகன்யா கண்ணா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்ப மாமரம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்ற விஷயம், நிறைய பூச்சி வந்து இந்த மாமரத்தை தாக்குது அப்படின்றதான் ரொம்ப பேர் விவசாயிகள் வந்து அதிக அளவுல கவலையா சொல்றாங்க. இது என்னென்ன மாதிரியான பூச்சிகள்லாம் இந்த மாமரத்தை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
2: பூச்சிகளில் வந்து அது உணவுக்கூடிய முறைகளை பொறுத்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள், கடித்துண்ணும் பூச்சிகள் அப்படின்னு இரண்டு பிரிவுகளை நம்ம பிரிச்சுக்கலாம். சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள்னால இதில் வந்து வர இழப்புகள் அதிகம். கடித்து உண்ணும் பூச்சிகளை நம்ம வந்து சமப்படுத்தி பார்க்கும்போது சாறு உறிஞ்ச பூச்சிகளில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்துப்பூச்சி, மா தத்துப்பூச்சி. அது பேரே மா தத்துப்பூச்சி. அது இல்லாமல் பூவில் விழுகிற பேன் வந்து காய்களையும் தாக்குறதுனால இந்த ரெண்டு பூச்சிகள்னால அதிக பொருளாதார சேதம் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுது. இதனால் மகசூல் இழப்பீடும் நிறைய வருது. அடுத்து முக்கியமானதில் கடித்து உண்ணும் பூச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் முக்கியமான பூச்சிகளாக இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பூச்சிகள் வந்து சேதம் வந்து கம்மியாக கொடுத்துட்டு இருந்த பூச்சிகள் கூட இப்போ வந்து அதிகமான சேதத்தை உண்டு பண்ணுற பூச்சிகளாக வருது. அதில் வந்து சில பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சீதோஷ்ண மாறுச்சு அப்படின்னா வந்து இப்போ காவடி புழு அப்படிங்கிற ஒரு பூச்சி வந்து போன வருடம் இந்த வருடத்தை விட போன வருடம் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் வந்து தென்பட்டதை நம்ம பார்க்குறோம்.
1: இப்போ இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது எந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது?
2: மாலை வந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கிறது பூ வந்ததுக்கப்புறம் தாங்க. இப்போ இந்த தத்துப்பூச்சி சொன்னோம் இல்லைங்களா, இந்த தத்துப்பூச்சி பேர் மா தத்துப்பூச்சி தான். ஏன்னா இந்த மாலை மட்டும்தான் தாக்கும். ஸோ இந்த வேறு எந்த ஒரு பயிரையும் தாக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற இலை இருக்கிற பருவத்தில் பூக்கள்லாம் இல்லாத மா சீசன் இல்லாத பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கும். பூக்கள் வந்ததுக்கப்புறம் பூக்களை தாக்கும், அதுக்கப்புறம் காய்களையும் தாக்கும். இதே மாதிரி பூக்கள் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக அது வந்ததுக்கப்புறம் வரக்கூடியது அப்படின்னா இதுக்கு ஒரு போட்டியாக இருக்கிற ஒரு பூச்சி அப்படின்னு பார்த்தா பேன்கள். ஸோ பேன்கள் தாக்குதல் ஜாஸ்தி ஆகும்போது இந்த பூச்சி அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இலைகள் தண்டு பகுதிகளில் வந்து இருக்கிற சாறுகளை உண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழம் வந்ததுக்கப்புறம் நமக்கு முக்கியமான பூச்சியாக இப்போ இருக்கிறது, நமக்கு எப்பயுமே மார்க்கெட்டுக்கு சந்தைப்படுத்தும் போது வர பூச்சிகளோட இதுதான் வந்து அதிகமான சேதத்தை உண்டு பண்ணுறதுனால இந்த தத்துப்பூச்சி பேனால் காய்கள் பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பல ஈங்கிற ஒரு பூச்சி வந்து இப்போ அதிகமாக தென்படுது. இதுக்கு மாற்று உணவு பயிர் நிறைய இருக்குது. இது மட்டும் மாவு மட்டும் தாக்குறது இல்லைங்க, இது சப்போட்டா கொய்யா பழா இதெல்லாம் தாக்குறதுனால இந்த சீசன் வரும்போது எல்லாமே வந்து மாவை தாக்கி அந்த பழங்கள் அழுக வைக்கிறனாலையும் இதை சந்தப்படுத்த முடியாமல் விவசாயிகள் வந்து பெரும் இழப்பீடு வந்து அவங்களுக்கு ஏற்படுதுங்க.
1: இப்போ இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு அவங்களோட விவசாய உற்பத்தி பாதிக்குது, எந்த அளவுக்கு அதோட தரமும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி மேலாண்மை பண்ணி விவசாயிகள் கொண்டு எடுத்துட்டு போகணும்?
2: சந்தைப்படுத்துறப்ப வந்து இருக்கிற பூச்சிகளுடைய தாக்குதல் தான் அவங்களுடைய மகசூலை வந்து குறைச்சி அவங்களுக்கு வந்து அதிக நஷ்டத்தை உண்டு பண்ணுது. அதில் முக்கியமான ரெண்டு மூணு பூச்சிகள் என்னன்னா தத்துப்பூச்சி, பேனு, அதுக்கப்புறம் பழகி. இந்த தத்துப்பூச்சியும் பேனும் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட எச்சத்துலேருந்து வர திரவம் இருக்கிறனால கருமையாக வந்து காய்கள் மாறனால நம்ம வந்து சந்தைப்படுத்த முடியாது. உங்களுக்கு வயல்லையே வந்து உங்களுக்கு சந்தைப்படுத்த முடியாமல் சேதத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பழகி, பழகியோடது வந்து நமக்கு நிறைய நம்ம வந்து ஏற்றுமதியும் பண்ணுறோம். ஏற்றுமதி பண்ணுறப்ப இந்த பழகியோட தாக்குதல் இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுடைய லோக்கலாக நம்மளுடைய சந்தைகள்லையும் சரி ஏற்றுமதி பண்ணுற இடத்துலையும் சரி இந்த பழையோட தாக்குதல் இருந்தால் அந்த தோப்புலேருந்து பழங்களை சேகரித்து விற்கிறது வந்து விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக தான் இருக்குங்க. இது இல்லாமல் ஏற்றுமதி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதோ ஒரு நாடுகளில் வந்து கண்டெடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து இது எங்கே போய் முடியும்

0: பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஏற்றுமதியில், அதாவது ஏற்றுமதி பண்ணக்கூடிய பழங்களில் இந்த பழையோட தாக்குதல் இருக்கிறப்போ நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இதில் வந்து சில ஒரு வண்டுகள் விழுவோம், அந்த வண்டெல்லாம் இப்போ நம்ம வந்து அதனால தான் ஏற்றுமதி பண்ணும்போது குவாரண்டைன் சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி பழகிகள் தாக்கப்பட்டது, வண்டுகள் தாக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் இங்கேயே வந்து நமக்கு வந்து நிராகரிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விவசாயிகளுக்கு இது வந்து பெரு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. ஸோ இந்த சந்தைப்படுத்துகிறப்ப வரக்கூடிய பழங்களில் பழங்களை தாக்கக்கூடிய மெயினாக இந்த பூச்சிகள், தத்தப்பூச்சி, பேனு, பழகி, இந்த மூணையும் கண்காணித்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து கையாள்றது ரொம்ப முக்கியம்.
1: காலநிலை மாற்றம் அப்படின்றது வந்து இப்போ எல்லா பக்கமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த பூச்சிகள் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது அது முக்கியமாக இந்த மாமரத்தில் இந்த காலநிலை மாற்றம், அதே சமயம் இந்த பூச்சி தாக்குதலால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு, இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா விவசாயிகள் என்ன செஞ்சால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்?
0: இந்த காலநிலை மாற்றத்தில் வந்து எந்தெந்த பூச்சிகள்லாம் இப்போ ஜாஸ்தியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலைப்பேனோட தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம ரெகுலர் பெஸ்ட் நார்மலாக நம்ம பேசும்போதே வந்து இது முக்கியமான பூச்சின்னு சொல்லியாச்சு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியாகிறது, உங்களுக்கு மழை பெய்யறது, அந்த டைம் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஹெச் அப்படிங்கிற ஈரப்பதம் ஜாஸ்தியாகிறது, இந்த ஒரு மெயினாக இந்த மூணு வந்து காரணிகளை வச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூச்சிகள் சில இடத்துல இது நமக்கு உகந்த டைம்லன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அதோடய ஃப்ரீக்வெண்டிட்டின்னு சொல்லுவோம், முட்டையிடும் தன்மை, அதை வந்து ஜாஸ்திப்படுத்திக்குவோம், அதுதான் அந்த பூச்சிகளுடைய திறன். அந்த மாதிரி வந்து காவடி புழு அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தென்படுது. அதுவும் எப்படி தென்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தோப்புக்குள்ளார முழுசாக கூட இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மரத்தை மட்டும் தாக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு 10 மரத்தை. இது வந்து சரி அடுத்த சீசன் இது வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா அது வராது, ஏன்னா இது வந்து அந்த காலநிலை கேட்ட மாதிரி அதோடய எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணிட்டு சேதத்தையும் ஜாஸ்தி பண்ணுது. இந்த பூச்சி வந்து இப்போ கண்காணிக்க வேண்டிய ஒரு பூச்சி, அது பேர் ஆங்கிலத்தில் ஸ்பொராடிக் பெஸ்ட்னு சொல்லுவோம், ஒரு பர்டிகுலர் சீசனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது கண்காணிக்கக்கூடிய பூச்சிகளாக நாங்கள் இப்போ வந்து வச்சுட்டு எல்லா இடத்துலையும் எந்த மாவட்டங்களெல்லாம் வந்து ஒரு பயிரிடுறாங்களோ அந்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இந்த பூச்சி பற்றி எதில் சேதத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளையும் கடிச்சு உண்ணும், அது மட்டும் இல்லாமல் பூக்கள் இருக்கு பார்த்தீங்க, பூக்களில் வந்து அந்த சின்ன சின்ன பூக்களையும் கடிச்சு உண்டு அந்த புழுக்கள் வந்து சேதத்தை உண்டு பண்ணுறனால பூக்கள் வந்து போயிடுச்சு அப்படின்னாவே மகசூல் வந்து உங்களுக்கு வெறும் காம்பு மட்டும்தான் இருக்கும் அந்த பூச்சிகள் கடிச்சா, அதனால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் பெஸ்ட்டாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த பூச்சிகளாக கண்காணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காவடி புழு அப்படின்னு சொல்லிட்டேன், ஸோ அது வந்து காவடி மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு தான் போகும். ஸோ விவசாயிகள் இதை வந்து பார்த்தா இதுக்கு வந்து உடனே வந்து நமக்கு பிடி, அதாவது அது பாக்டீரியா அங்கக வேளாண்மையில் வந்து உங்களுக்கு வந்து பாக்டீரியா சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து தெளிக்கலாம். இதில் பூச்சிக்கொல்லிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி வந்து 1 லிட்டருக்கு 2 கிராமு, அல்லது இமாமெக்டின் பென்சவேட் அப்படின்னு இருக்குங்க, அந்த இமாமெக்டின் 1 லிட்டருக்கு வந்து 10 லிட்டருக்கு 5 கிராம், அல்லது ஸ்பைனோசாட் அப்படிங்கிற மருந்து 1 மில்லி 1 லிட்டருக்கு போட்டு தெளிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு காலநிலை மாற்றத்தினால வந்த சேதம்லாம் உண்டு பண்ணாது அப்படின்னு நினச்ச பூச்சி, ஆனால் சேதத்தை உண்டு பண்ணக்கூடியது.
1: தத்துப்பூச்சி பற்றி சொல்லியிருந்தீங்க, அதே சமயம் பழ ஈ பற்றியும் சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து இப்போ மாமரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தண்டு துளைப்பான் இதோட தாக்குதலும் அதிக அளவில் இருக்குது. இப்போ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்? மொதல் இது இந்த மாதிரி பூச்சிகள் வந்து தாக்குது அப்படின்றத வந்து விவசாயிகள் எந்த காலகட்டத்தில் பார்க்கணும்? ஏன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும். அப்போ அவங்க வந்து எந்த அறிகுறிகளை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்?
0: நீங்கள் கேட்ட மாதிரி அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் கண்காணிக்கிறது முக்கியம்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து பொறிகள் வச்சு கண்காணிக்கலாம், அந்த மாதிரி பொறிகள் வச்சு கண்காணிக்கலாம், அறிகுறிகளை வச்சும் விவசாயிகள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து முதல்ல தத்துப்பூச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இது இலைகளில் வந்து பூ இல்லாத நேரங்களில் இலைகளுக்கு கீழே இருந்து உங்களுக்கு சாரை உறிஞ்சும். ஸோ இலைகள் வந்து உங்களுக்கு காஞ்சி போகும். இதோட தாக்குதல் அந்த தோப்புக்குள்ளே இருக்குங்கிறத வந்து நீங்கள் எப்படி கண்காணிக்கலாம் அப்படின்னா அதோட சவுண்டை வச்சே கண்காணிக்கலாம். தத்தி தத்தி போகும், உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த தோப்புக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு அந்த டப் டப் அப்படிங்கிற அந்த தாவி குளிக்கிற அந்த சத்தம் இருக்குது அப்படின்னா அது ஒரு 100 கணக்காக வந்து அந்த இலைகளில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அது வந்து இலைகளில் வந்து இல்லாத பட்சத்தில் நீங்கள் மருந்தடிச்சிங்கன்னா தண்டில் இருக்கிற அந்த கிராக்ஸ்ன்னு சொல்கிறீங்களா அந்த விடாக்குள்ளையெல்லாம் வந்து உள்ளார போய் இருக்கும். இது வந்து இலைகள் காய்கிறது உங்களுக்கு பூ இல்லாத பருவத்தில். பூ வந்ததுக்கு

0: அதுக்கப்புறம் பூக்களில் சாறை உறிஞ்சி குடிக்கிறனால பூவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூக்கள் உதிர்ந்து வெறும் நடு ஒரு காம்பு மட்டும் உங்களுக்கு வந்து தென்படும். இதே தான் வந்து உங்களுக்கு இலைப்பேன்களுக்கும், உங்களுக்கு அந்த இலைப்பேன்கள்ங்கிறது வந்து சின்னதாக இருக்கும், அதுவும் வந்து சிறு சிறு பூக்கள், அது வந்து இலைகளை தாக்காமல் பூக்களை வந்து அதிகமாக தாக்கும். ஸோ பூக்களில் உங்களுக்கு வந்து உதிர்ந்து போயிடும். அடுத்து காய்களுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தத்துப்பூச்சியோட தாக்குதல் இருக்கும்போது காய்களில் உங்களுக்கு வந்து அந்த கருமை நிறம் வந்து தென்படும். இலைப்பேன் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே பூப்பேனாக இருந்து அது வந்து அடுத்து காய்ப்பேனாக மாறும். காயில் வந்து இதோட தாக்குதல் இருக்கும்போது காய்களில் உங்களுக்கு கீரல் போன்ற அறிகுறிகள் வந்து தென்படும். இதனாலேயும் உங்களுக்கு வந்து கருப்பாகும். ஸோ கீரல் இருந்து கீரல் அதிகமாக அதிகமாக அந்த காய் வந்து பெருத்துட்டே போகும்போது உண்ட பகுதியில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு கடினமாக தென்படும். சொரிக்காயின்னு கூட சொல்லுவாங்க விவசாயிகள், அந்த இடம் பூரா வந்து உங்களுக்கு கடினமாக தென்பட்டு சொரிக்காய்களாக சின்ன சின்ன விடாக்கள் விடும். அந்த காய் வந்து பழுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அழுகி தான் போகும். இது வந்து பேனுக்குரியது. அடுத்து பழ ஈக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழ ஈக்கள் வந்து உங்களுக்கு உள்ள முட்டையிட்டு அதுக்கப்புறம் புழு வந்து வெளியில் வந்து தான் நம்ம வந்து கூட்டுப்புழுவாகுன்னு சொன்னோம். ஸோ இந்த பஞ்சஸ்ன்னு சொல்கிறீங்களா, துளையிட்ட இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு கீற்று போல் உங்களுக்கு வந்து பிசின் வந்து வடியும். அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த துளையிட்ட பகுதிகள் எல்லாமே வெடித்து உங்களுக்கு உள்ள அழுகின திரவங்கள் எல்லாமே வெளியில் வரும். கீழே நீங்கள் அழுகின பழங்கள் விழுந்திருக்கிறதே பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அதுதான் வயல்வெளி சுத்தங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ அது திரும்ப கூட்டுப்புழுவாகும். ஸோ இதை எடுத்து நம்ம சேகரித்து அழிக்கிறதுங்கிறது இந்த பழையக்கு முக்கியமான ஒரு மேலாண்மை. அடுத்து வந்து முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான். தண்டு துளைப்பானு கூட அதுக்கு ஒரு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்று உணவு பயிர் நிறையா இருக்குது. இதை மட்டும் தாக்குறதில்ல, சப்போட்டா பழா எல்லாத்தையுமே இப்போ தாக்குது. ஸோ உங்கள் எல்லா மரங்களும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது எல்லா மரத்துங்களையும் இந்த அறிகுறிகள் வந்து தென்படும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை மட்டும் உங்களுக்கு காயும், பெரிய மரமாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளை காயுது அப்படின்னா அது நோயினால் இருக்கலாம், அல்லது வந்து கவாத்து வெட்டும்போது நீங்கள் ஏதாவது வந்து அதில் பராமரிப்பில் வந்து ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், பூச்சியினால் இருக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த காஞ்சி போன கிளையை நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா உள்ளார இந்த புழு இருக்குது, புழுனால தான் காஞ்சிருக்கு அப்படின்னா அந்த புழு துவாரம் போட்டு போன அந்த துளைகள் தென்படும். அதுக்குள்ளார அதோடய எச்சங்கள் தென்படும். எச்சங்கள் சில சில குறுன மாதிரி வந்து உங்களுக்கு தென்படும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கம்பியை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் புழுக்களும் அல்லது அதோடய கூட்டுப்புழு கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். இதுதான் அப்போ வந்து உங்களுக்கு உள்ள எச்சங்களோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தண்டு துளைப்பானோட தாக்குதல். அந்த மரங்களில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல பெரிய தண்டுகளில் இது கிளைகளில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எங்கேயாவது வந்து இந்த துவாரங்கள் தண்டு துளைப்பானோட துளைகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்பியை வச்சு நீங்கள் வந்து நம்பி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள புழுவோ வண்டுகளோ அல்ல கூட்டுப்புழுவோ இருக்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பெரிய மரமாக இருக்கும்போது ஒரு கிளைகள் காஞ்சி போகுது அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம வந்து வெட்டி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கார்போஃபியூரான் ஃபியூரடான் அப்படிங்கிற மருந்து குறுண மருந்தை வச்சு நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் சும்மா மண் களிமண் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபியூரடான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டவொடனே ஈரப்பதத்தை காற்றுல இருக்க ஈரப்பதத்தை எடுத்துட்டு கேஸாக வந்து உங்களுக்கு வந்து அதாவது வாயுவாக நச்சு வந்து வெளிப்படுத்தும். இப்போ உள்ளுக்குள்ளார புழு இருக்குது அல்லது வண்டு இருக்கலாம், நச்சு வாயு உள்ளே போகும்போது அதை சுவாசித்து அந்த புழு இறந்துடும். இதுதான் வந்து இதை கொல்லக்கூடிய முறை. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த அறிகுறிகள் வந்து சின்ன மரத்தில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கண்காணிக்கிற முக்கியம். இல்லாட்டி ஒரு 2-3 வருஷம் மரங்கள்லாம் வந்து கீழே தண்டு தொலைச்சிட்டு இந்த வண்டு முட்டையிட்டு அதோடய புழுக்கள் உண்ணும்போது மரமே காஞ்சி போயிடும். ஸோ ஒரு மரம் காஞ்சுது அப்படின்னா நீங்கள் அது நோயாக அல்லது வந்து வேற ஏதாவது இடர்பாடுகள்னால அது காஞ்சி போச்சா இல்லை பூச்சியா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் அதுக்குரிய முறைகளை நம்ம கையாளணும். ஏன்னா நோயினா நமக்கு வேற முறைகளை வந்து கையாளணும். இதுதான் வந்து இதோட அறிகுறிகள். ஒரு தாவு காஞ்சி போகும், அப்படி உடனே நம்ம விட்டுறக்கூடாதுங்க. இதை கண்காணித்து அதோட மேலாண்மையை நம்ம வந்து பின்பற்றணும்.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு தோட்டக்கலை கல்லூரியிலிருந்து வருகை புரிந்திருக்கீங்க, முக்கியமாக மாமர விவசாயிகள் எல்லாருமே இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய ஆலோசனை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: முதல்ல உளவியல் முறைகளை கரெக்டாக வந்து நம்ம வந்து பின்பற்றணும். உளவியல் முறைன்னு நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன். இதில் வந்து நீர் மேலாண்மை, உங்களுக்கு வந்து கவாத்து வெட்டுறது, உர மேலாண்மை எல்லாமே இருக்குது. ஸோ கலை மேலாண்மை ஒன்று, வயல்வெளி சுத்தம் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அது கலைகள் மட்டும் இல்லை, நம்ம அழுகின பழங்களை கூட நம்ம சேகரித்து அழிச்சிடணும். அழிச்சிடணுங்கிறது தான் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எடுத்து நீங்கள் அப்படியே வயலில் ஒரு இடத்துல போட்டு வச்சிங்கனாலும் திரும்ப அந்த பழையோட உற்பத்தியும் நம்ம வயலுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அழிச்சிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் இந்த எல்லா பூச்சிகளையும் வந்து பொறிகளை வச்சு கண்

0: கண்காணிக்கணும். வயலில் அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு அறிகுறிகளையும் பார்க்கணும். அதாவது பொறிகளை வச்சு கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிளைகள் காஞ்சிருக்கா, இந்த காஞ்சது எதுக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு விவசாயிகளும் நம்மளுடைய தோப்பில் வந்து கண்காணிக்கிறது, இந்த பூச்சிகளை கண்காணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்காணிச்சிட்டோம் அப்படின்னாவே சேதம் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம வந்து உயிரியல் முறைகளை பயன்படுத்தணும். உடனே நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டாம். உயிர் முறைகளை வந்து பின்பற்றி அதை வந்து மேலாண்மை தான் பண்ணுறோம். இதை கட்டுப்பாடுங்கிறத விட மேலாண்மை பண்ணி பொருளாதார சேத நிலைக்கு கீழேயே இந்த பூச்சிகளை வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த உயிர்கொல்லிகளும் வந்து உங்களுக்கு வயலில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வர வர அதுவே வந்து உங்களுடைய வயலில் இருக்கிற பூச்சிகளை மேலாண்மை பண்ணிடும். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலங்கிற சூழ்நிலையில் நம்ம ஏதோ தவறு பண்ணி பொருளாதார சேத நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த பூச்சிக்கொல்லிகளை அடிக்கணும். திரும்ப விவசாயிகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் நீங்கள் தெளிக்கணும். இணக்கம் உள்ள பூச்சிக்கொல்லிகளையும் பூஞ்சான கொல்லிகளையும் மட்டும்தான் நீங்கள் வந்து கலந்தடிக்கணுமே தவிர எல்லாத்தையும் அடிக்கும் போது அதோடைய லாபத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது பூச்சிக்கொல்லிகளுக்கு வந்து ஏதுவாக போயிடும்.
1: அதாவது மாமரம் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன மாதிரியான பூச்சிகள் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி தாக்கும் பொழுது என்னென்ன மேலாண்மை செய்யணும், விவசாயிகள் என்னென்ன நடவடிக்கைகளை அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு லாபகரமாக இதை கொண்டு போக முடியும் அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப அழகாக எங்களுக்காக இன்றைக்கி நிலையத்துக்கு வருகை புரிந்து இவ்வளோ அழகாக இந்த தகவல்களை எங்களுக்காக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி மேடம்.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை மா சாகுபடியில் பூச்சிகள் பற்றிய மேலாண்மை குறித்து தேனி பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் சே சுகன்யா கண்ணா அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி.

வளர்ப்பிலும் உற்பத்தி பெருக்கத்திலும் பசுந்தீவனம் முக்கிய இடம்பெறுகிறது. ஆனால் மேய்ச்சல் தரைகளின் பரப்பளவும் தரமும் மக்கள் தொகை பெருக்கத்தால் குறைந்து வருகிறது. பசுந்தீவன தட்டுப்பாட்டால் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவற்றின் உற்பத்தியும் குறைகின்றது. பசுந்தீவன பற்றாக்குறையை போக்க வீரிய ஒட்டு தீவன பொருட்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் குறைந்த பரப்பு தண்ணீர் பற்றாக்குறையால் இவற்றை விளைவிக்க விவசாயிகள் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்த சூழ்நிலைகளில் கால்நடை வளர்ப்போருக்கு உதவுவது வேளாண் காடுகளே. பசுந்தீவன சாகுபடிக்காக நிலத்தை ஒதுக்காமல் வேளாண்மையுடன் சேர்த்து பசுந்தீவனம் தயாரிக்கலாம். மர இலைகளும் பசுந்தீவனமே. பசுந்தீவன மரங்களையும் தீவன பொருட்களையும் வேளாண் பயிர்களுடன் இணைக்கும் ஒரு தொழில்நுட்பமே வேளாண் காடுகள். உணவு பயிர்களுடன் மரங்கள், புல் மற்றும் இதர கால்நடை தீவன வகைகளை இணைத்து பயிர் செய்யலாம். இந்த முறையில் தீவன மரங்களை பயிர் செய்து தீவன பற்றாக்குறையை சமாளிக்கலாம். கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் தழை தீவனங்களை அறுவடை செய்து கொட்டிலேயே கொடுக்கலாம். சாணத்தை கொட்டிலிருந்து சேகரித்து பயிருக்கு எருவாக அளித்தால் மண் வளம் குறையாது, ரசாயன உரமும் குறையும். நஞ்சை நிலத்தில் வேளாண் மரக்காடுகள், இது நீர்வசதி இருக்கக்கூடிய இடங்களில் NP21 கோ4 பொருட்களுடன் அகத்தி, கிளிசிரிடியா, சூபாபுல், மரத்துவரை ஆகிய மரங்களையும் நடலாம். 13 செண்டு நஞ்சை நிலத்தில் வீரிய ஒட்டு பொருட்களுடன் 1x1 மீட்டர் இடைவெளியில் 550 தீவன மரங்களை நட்டால் நாள் 1க்கு 20 முதல் 25 கிலோ பசும்புல்லும் 12 முதல் 14 கிலோ மர இலையையும் பெறலாம். தினமும் 8 லிட்டர் பால் கொடுக்கும் பசுவிற்கு இது சரியாக இருக்கும். அடுத்ததாக தென்னையில் ஊடுபயிராக தீவனம் செய்யலாம். அதாவது வளர்ந்த தென்னையின் வேர் பக்கவாட்டில் 2 மீட்டர் வரையும் கீழ் நோக்கி 1 மீட்டர் வரையும் செல்கின்றன. எனவே இரு தென்னை மரங்களுக்கு இடையே ஏறத்தாழ 4 மீட்டர் நிலப்பரப்பு வீணாக்கப்படுகிறது. அந்த பகுதியில் NP21 கினியாப்புல், கோ4 பொருட்களையும் டெஸ்மோடியம், கலப்பகோனியம், காராமணி, சிரட்ரோ பயிர் வகை தீவனங்களையும் பயிர் செய்யலாம். தென்னந்தோப்பை சுற்றிலும் சூபாபுல் மற்றும் கிளிசிரிடியா குறு மரங்களை நெருக்கமாக 2 முதல் 3 வரிசையில் நட்டு உயிர் வேலியாகவும் பசுந்தீவன உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம். 6 முதல் 7 ஆண்டுகள் வளர்ந்த குட்டை வகை மாந்தோப்பில் மர வரிசைக்கிடையே உள்ள 2 மீட்டர் இடைவெளியில் தீவன மரங்களை வளர்க்கலாம். தோப்பை சுற்றியுள்ள நீளத்திற்கு கிளசிரிடியா மரங்களை நெருக்கமாக வளர்ப்பதன் மூலம் ஆண்டுக்கு 6 டன் மர இலைகளை அறுவடை செய்யலாம். மானாவாரியில் வளரக்கூடிய கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசால் தீவனத்தை மாற்றி மாற்றி மாமர வரிசைக்கிடையில் பயிர் செய்வதால் ஆண்டுக்கு 7.5 டன் மகசூல் கிடைக்கும். 3 அடுக்கு தீவன முறை. இந்த முறையில் மானாவாரியில் 65% நிலப்பரப்பை வேளாண் பயிர்களுக்கும் மீத பரப்பை மரங்கள் அடங்கிய மேய்ச்சல் தரையாகவும் மாற்ற வேண்டும். முதல் அடுக்காக மானாவாரியில் வளரும் பசும்புல் வகைகளையும், 2ஆம் அடுக்கில் குறுந்தீவன மரங்களையும், 3ஆம் அடுக்கில் பெருந்தீவன மரங்களையும் வளர்த்து மர இலைகள், புல் மற்றும் வேளாண் பயிர்களின் கழிவுகளை சேர்த்து மாடுகளுக்கு தீவனமாக தரலாம். பாதை ஒரு தீவன மர வளர்ப்பு. இதில் கிராமத்தில் 350 மீட்டர் நீளமுள்ள பாதை இருந்தால் இருபுறமும் மர ஊடு பயிர் முறையில் சூபாபுல் மர வரிசைகளை மிக நெருக்கமாக பயிர் செய்யலாம். இந்த வகையில் கால்நடை வளர்ப்பில் வேளாண் காடுகளை செழிப்படைய செய்யலாம்.

அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. எறும்பு ஏரில் பெரும் புயல், எறும்பு ஏரில் பெரும் புயல். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், மண் பரிசோதனை செய்து உரமிட்டால் செலவும் குறையும், விளைச்சலும் பெருகும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரபுரம் 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப காணங்களும் விமர்சன கடிதங்களும் இணைந்து சேர்க்கும் நேரமாக 9:16. ஒவ்வொரு கடிதம் வாயிலாக விருப்பத்தின் பேரில் பாடல் கேட்குறாங்க. இதே போல் நீங்களும் கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்களின் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. முதல் கடித வாயிலாக யார் எங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா நாராயணன், சுகன்யா, இனியா அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கரூர், திருவள்ளூர், திருவாரூர் மாவட்டத்திலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமச்சரப்பன்மொழி 100.9 காற்றெழுவிய கடிதங்களை தான் பார்த்துட்ருக்குறோம். அடுத்த கடிதம் என்னென்னா, காரைக்குடியைச் சேர்ந்த RMV ராமசாமி அவர்கள் விருப்பக்கணமாக மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பாடல்.

நேரம் இரவு 9:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரபுரம் 100.9 காற்றில் விரியும் கடிதம் மலர் நிகழ்ச்சியில் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த கடிதம் யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வண்டியூரை சேர்ந்த ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவர்கள் கீழ் வானம் சிவக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் அவருக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இது

ராமேஸ்வரம் பிரம்மலை 100.9 காட்டில் விரியும் கடிதம் எழுதுதான் கேட்டுட்டு இருக்கோம். யார் எங்கே இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இளையான்குடியைச் சேர்ந்த இக்பால் அவர்கள் சித்தி கதீஜா அப்படின்றவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இமயம் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான பாடல் கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

நேரம் 9:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரும்பும் கடிதங்களை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஆசிக் ரஹ்மான் அவர்கள் பார்த்தாலே பசி தீரும் என்ற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

நேரம் 9:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரபுரம் 100.9 காற்று விரியும் கடிதம் அதுதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிச்சமணி மற்றும் புஷ்பம் அவர்கள் சீமராஜா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ பாடல்.

நேரம் 1:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதம் அழகு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த ராணி ஆனந்தன் அவர்கள், சதீஷ்குமார், புகழேந்தி ஆகியோர் அனுப்பியிருக்காங்க. எந்த படத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏணிப்படைகள் என்ற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல்.

நேரம் இரவு 9:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதம் தான் கேட்டு இருக்கிறோம். யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, காரைக்குடியைச் சேர்ந்த கனகவள்ளி நாராயணன், பெண்பா, நிலானி ஆகியோர் அனுப்பியிருக்கிறாங்க. அவர்கள் கேட்ட விருப்பப்பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதம் தான் இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்களும் அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்னச்சுக்குளம், மதுரை 2. இத்துடன் நிறைவடைகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:00.

காற்றலைகளில் கலந்து வானலைகளில் மிதந்து உங்கள் செவிக்கு இன்பம் படைத்துக் கொண்டிருக்கும் ரம்யமான காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆகாஷ்வாணியின் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசையாக இசைக்கவிருப்பது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகில் முதல் பாடலாக கங்கை அமரன்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இளையராஜாவின் இசையில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரோஜாக்களின் இசைமழையால் பூத்தொடுக்க காத்திருக்கும் இனி வரும் பாடல் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் வான் பறக்கும் தேன் இசையாக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டச்சிறகு நிகழ்ச்சியில் இன்னிசையை கேட்டுவிடலாம். பூங்காற்றின் காவிய தென்றலாக பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலாக ஒலிக்கவிருக்கும் கீதம் இதோ இந்த சங்கீதம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. தேன்பூக்கள் தெவிட்டாத இசைமழையை வழங்கி மேகக்கூட்டங்களை மெய்சிலிர்க்க வைத்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேரம் முடியும் வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மற்ற நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் சங்கீத மேகங்களில் தேன் சிந்தும் ராகமாக இதோ பட்டுச்சிறகில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை மழையாக இசைத்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு.

பூக்களும் சோலை குயில்களும் மழை மேகங்களும் இசைப்பாட கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களுக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் புதுமழை, ஆஹா புது வெள்ளை மழையாக இங்கு பொழியவிருப்பது பட்டுச்சிறகின் நிறைவு பாடல்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் பட்டுச்சிறகு. நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz-இல் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை சக ஆண்டு 1948 அசாத மாதம் 12ஆம் நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 19ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மங்கள இசையை தொடர்ந்து நாளொரு குரல் எண் 312 கேட்கலாம். 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா முத்தையா அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோர் வேளாண் உற்பத்தியாளர் சங்கமம் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்களில் காந்தி அஞ்சலி பகுதி 53 கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள்

நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்களாக நாளை வளம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வளம் வருகிறது. 9:00 செய்திச் சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்திச் சுருக்கம், 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் பெற காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள். 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் உயிர் காக்கும் உன்னதப்பணி பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்கள் உடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர்பி பர்மிளா தேவி அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதிய, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சிநேகிதியை தொடர்கிறது. 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு. அதனைத் தொடர்ந்து மாலை 4:00 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:25 பாட்டு இது கிட்டு, 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:32 பாட்டு இது கிட்டு மீண்டும் தொடர்கிறது, 8:00 செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய உலா. நாளை இலக்கிய விழாவில் காவிய தலைவிகளின் தன்னம்பிக்கை, காவிய தலைவிகளின் தன்னம்பிக்கை சிறப்புரை வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை, நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தேனும்பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தேனிலவு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு ஏஎம் ராஜா இசையில் ஏஎம் ராஜா மற்றும் பி சுசீலா குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக சாரதா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலமாக.

நாம் இணைந்திருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஆலயமணி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலா மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இதோ பாடல் வான் அலைகளே.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலமாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து கணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வான் அலைகளே.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையை நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கல்யாணி கணவன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில் கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலமாக தேனும் பாலும் நிகழ்ச்சியில். ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக குளமகள் ராதை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

நியூஸா நேர் செயலியின் மூலமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் பரிசு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

நாம் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கலவு மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் மூலமாக தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலா, பி. பி. ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ

இன்றைய நிகழ்ச்சியில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முகராசி திரைப்படத்திற்காக வாலி வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா. காட்டி காட்டி மூடிக்கொண்டது ஞான

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோன். இனி தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.

கவிஞர் பொன்னடியானுடைய பாடல்வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசை இளையராஜாவே பாடியிருந்தாங்க. இளைய சுரநாத அவர்களும் இணைந்து பாடினாங்க. குயிலினுடைய சத்தம், சோகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இரண்டு வேளைகளில் அது இருந்தாலும் நமக்கு மனித மனங்களுக்கு அந்த குயில் பாடல் பல நேரங்களில் ஆறுதலாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவும் குயில்கள் இருந்திருக்கின்றன. தமிழ் பாடல்களில் கவிஞர்கள் குயில்களை மிகவும் வர்ணனையாக பாடியிருந்தாங்க. நம்ம பாடலில் மாங்குயிலே, நீலக்கருங்குயிலே, சோலை கருங்குயிலே, புன்னைவன பூங்குயிலே, காட்டுக்குயிலே, மணியே மணிக்குயிலே, ஓடை குயிலே, இப்படின்னு குயில்களை பல வகைப்படுத்தினாலும் இன்னும் குயில் பாடல்கள் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. மீண்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வரும்போது கண்டிப்பாக அந்த குயில் பாடல்களையும் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் இதுவரை மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருந்தீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர்

எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: வந்துவிடு.
1: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
0: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒண்ணு தந்துவிடு.
1: எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா புத்தர

மாலை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தான்.

0: ஆடு
1: ஆடு
2: ஆடு பார்க்கலாம் ஆடு இடையழகை பார்க்கும் என்னோடு ஆடு பார்க்க

பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு.

என்னடி மகிமை, பணிவாய் நடப்பது பெருமை. அழகிய பெண்ணின் இளமை.

0: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் போரே

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா.

மேல காலங்கள் சொன்னா கண்ணு ரெண்டும் போகும் முன்னு, ஒன்ன பெத்த அப்பையும் சொன்னா ஆயாடி ஆயா.

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அடநாடம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே, பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க, நானும் கூட ராஜா தானே.

விரும்பு பூமியில் வந்து வீரக்காடனானா விரும்பி பூமியில் வந்து வீரர்கள் நீங்க எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க நானும் கூட ராஜாத்தாரே நான்

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சந்தோஷம் சந்தோஷம் வா, யதார்த்தமாக அடிப்பாடவா. கண்ணே அடியே பொன்னே அடியே புடுத்து பபத்து தொகுத்து தாண்ட வா வா வா வா. புத்தி மாறி போச்சு வா, புத்தி மாறி போச்சு வா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய யார் படப்பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கீசை VS நரசிம்மன்.

0: நேரிலை நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்களம். திருத்தணி சிஎஸ் வெங்கடேஷ் லு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கேஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தபல்.
2: முதலில் வந்தே நிசமகம். ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 12 பராபவ வருடம் ஆணி மாதம் 19 2026 ஜூலை மாதம் 3 வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: மிகுந்த கோபம் கொண்டு ஒருவன் துன்பம் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு திரும்ப அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லோரது கொள்கையாகும். குறள் எண் 312, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: கருத்தின் ஆசைதவ கண்ணும் மறுத்தின் ஆசையாமை மாசற்றார்கோள், மறுத்தின் ஆசையாமை மாசற்றார்கோள்.
0: மிகுந்த கோபம் கொண்டு ஒருவன் துன்பம் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு திரும்ப அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லோரது கொள்கையாகும். குறள் எண் 312, அதிகாரம் இன்னா செய்யாமை.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்று ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேர்மாய் கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நாம் முத்தையா அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் வேளாண் உற்பத்தியாளர்

சங்கமம் குறித்து. உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்களில் காந்தி அஞ்சலி பகுதி 53 கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோயில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீச், காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. உயிர்காக்கும் உன்னத பணி பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். நண்பகல் 12 ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ஸ்நேகிதியே தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக வளம் வருகிறது. 5 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள். ஆறு ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்புக்கள். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, காவிய தலைவிகளின் தன்னம்பிக்கை சிறப்புரை வழங்குகிறார் சித்திரகணபதி அவர்கள். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச்சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. காலை 5 மணிக்கான பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக கேட்கவிருக்கிறோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: பக்தி மாலையில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களது குரலில் இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக சிஸ்டர் கேமா ஜான் அவர்களது குரலில் இதோ பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்றைய பக்தி மாலையில் நிறைவாக ஒலிக்க வருகும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருக்கிறோம் இசை அமுதம். பக்தி மனம் கமலம் இத்திரை இசை பாடல்களுடன் தொடங்குகிறது இன்றைய இசை அமுதம்.